ஐயப்பனின் அருள் நிறைந்த பாடலை கேட்டு மனசு முழுக்க அமைதியை உணர்ந்திருப்பீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9, பக்தியும் இசையும் சங்கமிக்கும் இசை அமுதம். அடுத்ததா, வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் வேலை நெருக்கா பாத்துக்க அப்படின்னு நம்புற நம்ம எல்லாத்கிட்டையும் நம்மளுடைய தமிழ் கடவுளான வெற்றிவேல் முருகனின் அருள் தேடும் நேரம் இது. சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலனை, தேடாத நாளில்லை தேவாரம் பாடி தலைவனை.

நீர்களே, அடுத்ததான் நம்ம இசை அமுதம் நிகழ்ச்சியில் நம்ம கேட்க போகிற பாடல் என்றென்றும் மக்கள் மனதை விட்டு நீங்காத காவிய திரைப்படமான கந்தன் கருணை திரைப்படத்திலிருந்து முருகனின் அருளை தேடுவோம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9, 5:42 பக்தி பரவசத்தில் நனையும் நேரமாக இது இசையமுதம். கந்தனின் கருணையை வேண்டி நின்ற நாம் அடுத்ததா இந்த அகில உலகத்தையே காத்து ரட்சிக்கும் அகிலாண்டேஸ்வரி அந்த தாய் பராசக்தியின் பாதங்களை சரணடைய போகிறோம். பெற்ற தாய் மறந்தாலும் பேணி வளர்த்த பிள்ளையை தாய் மறக்க மாட்டாள் என்பார்கள். ஒரு குடும்பத்தின் மங்களமும் சுமங்கலி பாக்கியமும் அந்த அம்மனின் அருளால் தான் நிலைத்திருக்கும்னு ஆழமா நம்பப்படுது. அப்படிப்பட்ட அகில உலக அன்னைக்கு முன்னாடி நின்று தன் மாங்கல்ய பாக்கியத்துக்காக கண்ணீரோடு உருகி மன்றாடும் ஒரு தாயின் உன்னதமான பிரார்த்தனை தான் அடுத்து வரக்கூடிய பாடல், புருஷ லட்சணம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 5:48 நம்மிடம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்களின் மனம் அமைதியிலும் பக்தி பரவசத்திலும் திளைக்கும் நேரம் இது இசை அமுதம். அடுத்ததாக நாம் கேட்க போற பாடல் நமக்கு வர துன்பங்களையும் தீமைகளையும் தவிடு பொடியாக்கி நம்மை கண்ணின் மணி போல காத்தருளும் வீரியமிக்க எல்லை தெய்வம் அருள்மிகு ராஜகாளியம்மன் பாதங்களை நேசிக்கப் போகிறோம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசை அமுதம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக கண்ணா அப்படின்னு அன்போடு கூப்பிட்டாலே ஓடோடி வந்து நம்ம கவலைகள்லாம் போக்குறவன் அந்த பரந்தாமன். அவன் குழலுதும் அழகையும் அருள் வழங்கும் குணத்தையும் நினைக்காத நெஞ்சங்களே இல்லை. அப்படிப்பட்ட மாயக்கண்ணனின் அன்பில் திளைக்கும் நேரமாக கோகுலத்தில் சீதை திரைப்படத்துக்காக பாடலிசைக்கு காத்திருக்கிறது.

பிறவன் அந்த பரந்தாமன். அவன் குழலுதும் அழகையும் அருள் வழங்கும் குணத்தையும் நினைக்காத நெஞ்சங்களே இல்லை. அப்படிப்பட்ட மாயக்கண்ணனின் அன்பில் திளைக்கும் நேரமாக கோகுலத்தில் சீதை திரைப்படத்திற்காக பாடலிசைக்கு காத்திருக்கிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசை அமுதம் நிகழ்ச்சியில் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் ஒரு சுபமான சந்தோஷமான நாளாக அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு என்று சொல்லி இசை அமுதம் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 5:30. இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னேஜலாக
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவு சார்ந்த அமைப்பை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். குழந்தைகள் தொடர்பான பாலியல் பதிவுகளை வெளியிட்டு விதிமீறலில் ஈடுபட்டால் மெட்டா நிறுவனத்திற்கு சட்ட பாதுகாப்பு நீக்கப்படும் என்று மத்திய அரசு எச்சரித்துள்ளது. பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய முகமது யாகூப் உள்ளிட்ட 3 பேருக்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத பிடியாணையை ஜம்மு காஷ்மீர் என்ஐஏ நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. அரசு பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பருவமழை முன்னேற்பாட்டு பணிகளை கண்காணிக்க 15 அதிகாரிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நியமித்துள்ளார். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே குப்பை கிடங்கில் பற்ற தீயினை பல மணி நேரம் போராடி தீயணைப்புத் துறையினர் கட்டுப்படுத்தினர். அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் போதையில்லா தமிழகம் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் மாவட்ட ஆட்சியர் திருமதி மிருணாளினி தலைமையில் நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் கோயிலில் கும்பாபிஷேகம் தொடர்பான முன்னேற்பாடு ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தலைமையில் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சுற்றுலா பேருந்து மோதிய விபத்தில் இரவு காவலர் ஒருவர் உயிரிழந்தார். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஈரான் உடன்படும் வரை பேச்சுவார்த்தையை நிறுத்தி வைக்குமாறு அமெரிக்க குழுவினரை தாம் கேட்டுக் கொண்டிருப்பதாக அந்நாட்டதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய மகளிர் அணி 6-1 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்க அணியை வென்றது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
5: நேரம் 6:03, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. புதிய கலை நிகழ்ச்சிக்காக இணைந்திருக்கிறோம். விடிகள் என்பது வெறும் இரவின் முடிவல்ல, அது புதிய கனவுகளின் தொடக்கம். நேற்றைய கவலைகளை மூட்டை கட்டி வச்சுட்டு இன்றைய நாளை ஒரு புது நம்பிக்கையோட ஜெயிக்கிற வெறியோட தொடங்க காத்திருக்கும் நம்முடைய மதுரை மற்றும் ராமேஸ்வரம் நேயர்களுக்கு சுடச்சுட காலை வணக்கம். உங்கள் நாளையும் உங்கள் எண்ணங்களையும் பாசிட்டிவ் எனர்ஜியால் நிரப்ப வந்திருக்கிறது புதிய காலை. எண்ணங்கள் மாறினால் வாழ்க்கையும் மாறும்.

0: அதில் நம்பிக்கை இருந்தால் முடியாதது என்று எதுவுமே இல்லை. ஒரு புன்னகையோடு நல்ல எண்ணத்தோடு நம்மளுடைய இந்த அழகான பயணத்தை தொடங்கலாம் புதிய கலை நிகழ்ச்சியில். நேரம் 6:04.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
0: புதிய கலை நிகழ்ச்சியில் என்னால் முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கை தர ஒரு செம்மையான சுப்புவான பாடல் தான் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: நேரம் 6:10.
5: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பி விஷ்ணு பிரசாத் அவர்கள்.
6: உலகில் எத்தனையோ உறவுகள் நம்மை தேடி வருகின்றன, எத்தனையோ பந்தங்கள் நம் வாழ்வின் போக்கில் உருவாகின்றன. ஆனால் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி, எந்த ஒரு சுயநலமும் கலக்காமல் இதயத்தின் ஆழத்தில் நிலைத்து நிற்கும் ஒரே உன்னத பந்தம் நட்பு மட்டும்தான். நாம் பலரை சந்திக்கிறோம், பலரோடு பழகுகிறோம், ஆனால் எல்லாரையும் நம் மனம் நண்பராக ஏற்றுக்கொள்வதில்லை. நினைவில் வைத்து எப்போதாவது கனவில் மட்டும் காண்பது உண்மையான நட்பு அல்ல. நம் மனதின் ஆழத்தில் புதைந்து இந்த உடலை விட்டு உயிர் பிரியும் மரணம் வரை, ஏன் அதற்கு பிறகும் தொடர்வது

நேரம் 6:25 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. புதிய கலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். இன்று காலை 6:30 இயற்கை இன்பம் சுழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி. 6:45 தன்னம்பிக்கை சார்ந்த பாடல்கள். 6:55 பூந்தளி. காலை 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். துறையூர் பெருமாள் மலை ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவில். 7:30 பேட்மிண்டன் உலக கூட்டமைப்பின் 2026 உலக சாம்பியன்ஷிப் போட்டிகள் குறித்த தினசரி நிலவரம் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். காலை 8:00 செய்திச் சுருக்கம். சென்னைஞ்சலாக 8:02 பாட்டு வேணுமா. இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்ட நீர்களின் விருப்ப பாடல்கள் இசைக்கு காத்திருக்கிறது. இன்றைய பாட்டு வேணுமா. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 தரை இசை. 9:00 செய்திச் சுருக்கம். 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நிர்மலை. 10:00 செய்திச் சுருக்கம். 10:02 விருப்ப கானங்கள். விருப்ப கானங்களில் என் விருப்பம். 10:30 ஒருபட பாடல்கள். நண்பர்கள் 11:00 செய்திச் சுருக்கம். 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய தலைப்பு மனித நேயமே மகத்தானது என்ற தலைப்பில் விளம்பர காத்திருக்கிறது இன்றைய கண்ணாடி மாளிகை. 12:00 செய்தி சுருக்கம். 12:02 ஸ்நேகிதியே. 1:00 வசந்த கானங்கள். 2:00 பன்மொழி பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக 3:02 NCERT விளம்பரதார நிகழ்ச்சி. 3:32 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4:00 செய்தி சுருக்கம். 4:02 ஆட்டக்களம். 5:00 செய்தி சுருக்கம். 5:02 மாலை தென்றல். 6:00 செய்தி சுருக்கம். 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்திப்பூக்கள். 7:00 பாட்டு இது ஹிட்டு. 8:00 செய்தி அறிக்கை. சென்னை அஞ்சலாக 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 அச்சாணி பொம்மைகள் தயாரிக்கும் தொழில் செய்தி வரும். இளம் தொழில் முனைவோர் எம் அபிநயா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன். 8:45 இன்றைய பாரதம் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்கள். 9:00 காற்றில் பெரியும் கடிதமலர்கள். 10:00 பட்டச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் எமது ஒளிபரப்பு நிறைவு பெறும். மீண்டும் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும். இன்று இரவு 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 தேனும் பாலும். 11:59 சென்னை FM விவத் பாரதி தமிழ்.

0: 2.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இரவு 12 மணி முதல் காலை 4:45 வரை சென்னை அஞ்சலாக கேட்டு இணைந்திருக்கலாம். இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும். நேரம் 6:30.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள்.
2: அழிந்து வரும் உயிரினங்களின் வரிசையில் சமீபத்தில் விடைபெற்ற கடைசி புறா பறவை மார்த்தா. நிலவு ஒளி பூமியில் இறங்கும் நிதானத்துடன் மரங்களை விட உயரத்தில் பறந்து காற்றில் மிதந்து இறங்கியது அந்த புறா. ஜான் ஹெரால்ட் என்கிற கவிஞர் அந்த புறாவுக்காக எழுதிய கவிதையின் ஒரு வரி இது. கவிதை எழுதி கண்ணீர் சிந்தும் அளவுக்கு அந்த புறா எதுவும் சாதிக்கவில்லைதான். ஆனால் இறுதி அடையாளமாக இந்த மண்ணில் வாழ்ந்துவிட்டு போயிருக்கிறது அந்த புறாவின் பெயர் மார்த்தா. பயணி புறா என்பது காட்டுப்புறா, வட அமெரிக்க கண்டத்தைச் சேர்ந்தது. மற்ற வகை புறாக்களை விட இவை அதிக வேகத்தில் பறப்பவை. மணிக்கு 100 கிலோமீட்டர் வரை களைப்பே இன்றி நீண்ட தூரத்துக்கு பறக்கக்கூடியவை. சுமார் 100,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இவை பூமியில் இருந்திருக்கின்றன. சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரை வட அமெரிக்காவின் அடர்காடுகளில் நீர்நிலை ஓரங்களில் பல கோடிக்கணக்கான புறாக்கள் இருந்தன. காடுகளின் அழிவு, தட்பவெட்ப மாற்றம், உணவு பற்றாக்குறை போன்ற காரணங்களால் இந்த புறாக்கள் அடிக்கடி இடம்பெயர்ந்தபடி இருந்தன. அமெரிக்க பூர்வ குடிகளுக்கு இந்த பயணி புறாக்களை வேட்டையாடும் வழக்கம் அவர்களிடம் இருந்தது. பொதுவாகவே பழங்குடிகள் தங்கள் உணவு தேவைக்காக மட்டுமே வேட்டையாடுவதால் எந்த உயிரினமும் முற்றிலுமாக அழிந்து போனதில்லை. ஆனால் எப்போது அந்நியர்கள் உள்ளே நுழைகிறார்களோ அப்போதே அந்த மண்ணின் வளத்துக்கும் உயிரினங்களின் வாழ்க்கைக்கும் பேராபத்து நேர்கிறது என்பதே வரலாறு. ஐரோப்பியர்களின் ஆதிக்கம் பெருக பெருக பயணி புறாக்களுக்கென ஆபத்தும் பெருகியது. அதையும் ஜான் ஹெரால் தன் வரிகளில் பசித்த கூட்டம் துப்பாக்கியுடன் வந்தது, இயற்கை மடியும் சத்தம் அங்கே கேட்டது, அமைதி நொறுங்கி மண்ணாகி போனது என குறிப்பிடுகிறார். 19ஆம் நூற்றாண்டில் எண்ணிக்கை மிகவும் குறைந்து போனது. அடுத்த 20 ஆண்டுகளில் சில ஆயிரங்களுக்குள் குறைந்து போகும் அளவுக்கு வேட்டை தாண்டவமாடியது. தவிர காடுகள் அழிக்கப்பட்டு ஐரோப்பியர்களின் குடியிருப்புகளும் அங்கே பெருக பெருக பயணி புறாக்கள் அழிவை நோக்கி தள்ளப்பட்டன. 1900ஆம் ஆண்டில் தெற்கு ஓஹையோவில் பயணி புறா ஒன்று வேட்டையாடப்பட்டது. காட்டுப்பகுதியில் வேட்டையாடப்பட்ட கடைசி பயணி புறா அதுவே என்கிற வரலாற்று குறிப்பு உண்டு. 1855ஆம் ஆண்டு பிறந்ததாக கருதப்படுகிறது. அமெரிக்காவின் முதல் ஜனாதிபதியான ஜார்ஜ் வாஷிங்டனின் மனைவி மார்த்தா வாஷிங்டனை கௌரவப்படுத்தும் விதத்தில் அந்த அரிய பெண் பறவைக்கு இந்த பெயர் சூட்டப்பட்டது. சிகாகோ பல்கலைக்கழகத்தின் விலங்கியல் ஆய்வாளரான சார்லஸ் ஓடிஸ் விண்மேனுக்கு 6 பயணி புறாக்களை அனுப்பி வைத்தனர். அதில் எஞ்சிய 3 வைத்து ஆய்வுகளை மேற்கொண்டார். அவற்றில் மார்த்தாவுடன் 2 ஆண் பயணி புறாக்களும் இருந்தன. அவற்றை எப்படியாவது காப்பாற்றி சந்ததியை பெருக்கி விட வேண்டும் என்கிற சார்லஸ் ஓடிஸின் பரிசோதனை முயற்சிகள் தோல்வியில் முடிந்தன. 1909ஆம் ஆண்டில் ஒன்றும் அடுத்த ஆண்டில் இன்னொன்றும் இறந்து போயின. உலகின் ஒரே பயணி புறாவாக மார்த்தா சின்சினாட்டி உயிரியல் பூங்காவில் தனித்து இருந்தது. இன்னொரு பயணி புறாவை கண்டறிந்து செல்வோருக்கு $1,000 பரிசு என்றெல்லாம் அறிவிக்கப்பட்டது. மார்த்தாவை தேடி எந்த பயணி புறாவும் வரவில்லை. நாளடைவில் அதன் உடல் நிலையும் நலிவடைந்து கொண்டே போனது. 1914 செப்டம்பர் 1 அன்று உலகின் கடைசி பயணி புறாவான மார்த்தா இறந்து போனது. மார்த்தாவின் உடல் பதப்படுத்தப்பட்டது. வாஷிங்டனில் அமைந்த இயற்கை வரலாற்றுக்கான தேசிய அருங்காட்சியகத்தில் இப்போது வரை காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. பயணி புறாக்களும் இந்த பூமியில் வாழ்ந்தன என்பதன் அடையாளமாக. ஜான் ஹெரால்ட் மார்த்தாவுக்காக எழுதிய கவிதையை இப்படி முடிக்கிறார். கூண்டில் ஒரு மூலையில் அவள் இறந்து கிடந்தாள். இங்கே வந்ததைப் போலவே மிகவும் மென்மையாக புறப்பட்டுச் சென்றாள். அவளின் கடைசி பாடல் காற்றில் கரைந்தது. இனி பயணி புறா என்பதே இல்லை.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் எஸ் காளிதாஸ் அவர்கள்.

0: வசந்த் அண்ட் கோ.
1: தட்ஸ் ரைட்.
2: மீனாட்சி பிரமாதம்.
3: என்ன நான் சொல்றேன்,
2: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
3: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
2: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
4: என்ன
2: குமார்,
5: நேரம் 6:35 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி. பராபவ வருடம் ஆவணி மாதம் 2 புதன்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நீர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்கவிருப்பது ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி.
6: அன்பார்ந்த விவசாயிகளே, தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மையத்தில் 19 கறவை மாடுகளில் மடிநோய் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு குறித்து குப்பி நாயக்கன்பட்டி எனும் இடத்தில் பயிற்சி நடைபெற உள்ளது. ஆர்வமுள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடையுமாறு தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விருதுநகர் மாவட்ட விவசாயிகளே, விருதுநகர் மாவட்டத்தில் இம்மாதத்திற்கான விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நாளை மறுநாள் 21 வெள்ளிக்கிழமை முற்பகல் 11 அளவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் கூட்ட அரங்கில் நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் அனைத்து துறை தலைமை அலுவலர்கள் கலந்து கொள்வார்கள். விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சியரின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த விவசாயிகளே, தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் 33 நிறுவன தின விழா மற்றும் உழவர் தின விழா இம்மாதம் 21 வெள்ளிக்கிழமை காலை 9:30 நடைபெற உள்ளது. விழாவில் சூப்பர் எல் நினோ, பயிர் சாகுபடிக்கான மேலாண்மை உத்திகள் குறித்த விளக்கங்கள் அளிக்கப்படும். வாழை வகைகளின் கண்காட்சி, தொழில்நுட்ப அமர்வுகள், விவசாய கண்காட்சி, காணொளி படங்களின் திரையிடல், இடுபொருட்கள் வழங்குதல், ஆராய்ச்சி பண்ணை பார்வையிடுதல் போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். அனுமதி இலவசம். விவசாயிகள், விஞ்ஞானிகள் கலந்துரையாடல் நடைபெறும். விழாவில் கலந்து கொள்ள திட்டமிடும் விவசாய குழுக்கள் ஒரு குழுவில் 10 மேற்பட்டோர் இருந்தால் ஏற்பாடுகளுக்கு முன்பதிவு செய்வது சிறந்தது. உங்கள் வருகையை உறுதிப்படுத்த மற்றும் கூடுதல் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 9865261886. ஆர்வமுடையோர் கலந்து கொண்டு பயன்பெறலாம். இவ்வாறு தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் இயக்குனர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, வாழையில் சமச்சீராக உரமிடுவது அதிகமான விளைச்சலுக்கும் தரத்திற்கும் நோய் எதிர்ப்பு திறனுக்கும் மிக முக்கியமானதாகும். மிக குறைவான விவசாயிகளே நுண்ணூட்டச்சத்தினை தங்கள் தோட்டங்களில் இடுகிறார்கள். வாழை நுண்ணூட்ட ஸ்பெஷல் பயன்படுத்தும் முறை. வாழை நுண்ணூட்ட ஸ்பெஷல் 50 ஏதேனும் ஒரு ஷாம்பு பாக்கெட் மற்றும் எலுமிச்சை பழத்தின் சாறு ஆகியவற்றை 10 தண்ணீருடன் கலந்து பயன்படுத்த வேண்டும். வாழை நட்ட 5, 6, 7, 8, 9 மற்றும் 10 மாதங்களில் வாழை நுண்ணூட்ட ஸ்பெஷலை தெளிக்க வேண்டும். வாழை குலை தள்ளிய பின்பு முதல் மற்றும் 2 மாதத்திலும் குலைகளின் மேல் தெளிக்க வேண்டும். இந்த வாழை நுண்ணூட்ட ஸ்பெஷலை பூச்சிக்கொல்லி மருந்துடன் சேர்த்து தெளிக்கலாம். தாமிரம் கலந்த பூஞ்சான கொல்லி மருந்துடன் மட்டும் கலந்து தெளிக்க கூடாது. வாழை நுண்ணூட்ட ஸ்பெஷல் கரைசலை தயாரித்தவுடன் தெளிக்க வேண்டும். இந்த நுண்ணூட்ட ஸ்பெஷல் கரைசலை காலை 6:30 முதல் 11 வரையிலும் அல்லது மாலை 4 முதல் 6:30 வரையிலும் தெளிக்க சிறந்தது. இலையின் அடிப்பகுதி முழுவதும் நனையும்படி தெளிக்க வேண்டும். குலைகள் முழுவதும் நனையும்படி தெளிக்க வேண்டும். இவ்வாறு தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய வேளாண் குறிப்பு தெரிவிக்கின்றது.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.

0: விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இம்மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பாலில் இருந்து மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரித்தல் பற்றிய இலவச பயிற்சி நடைபெற உள்ளது. முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்து கொண்டவர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையுமாறு பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குநர் தெரிவிக்கின்றார். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் அதிக மகசூலுக்கு விதை பரிசோதனை என்பது குறித்து விருதுநகர் மாவட்ட விதை பரிசோதனை நிலைய வேளாண்மை அலுவலர் ஜானகி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: நம்ம விவசாய பெருமக்களுக்கு தரமான விதைகள் வந்து சென்றடைஞ்சாதான் அவங்க வந்து அதிகமான மகசூல் பெற முடியும். விவசாய பெருமக்களுக்கு தரமான விதைகள் சென்றடைவதையும் தரமற்ற விதைகள் வந்து சென்று அடைய விடாமல் தடுப்பதையும் குறிக்கோளாக கொண்டுதான் இந்த விதை பரிசோதனை நிலையம் வந்து அனைத்து மாவட்டங்களிலும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த விதை பரிசோதனை நிலையத்திற்கு விதை சான்று உதவி இயக்குநரிடமிருந்து சான்றளிப்பு விதை மாதிரிகள், விதை விற்பனையாளர்களிடமிருந்தும் ஆய்வாளர் விதை மாதிரிகள் அபிஷியல் சாம்பிள்ஸ் வந்து கொண்டுவரப்பட்டு விதை பரிசோதனைக்கு உட்படுத்தி விவசாயிகள் சொந்த நிலத்துல வந்து ரகங்கள் வந்து உற்பத்தி பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு விதைகள் வந்து தரமானதா இல்லையா அப்படின்னு தெரியணும் அப்படின்னா நம்ம விதை பரிசோதனை நிலையத்துக்கு அதை கொண்டு வந்து சமர்ப்பித்து விதை முடிவுகளை வந்து தெரிஞ்சுக்கலாம். விதை முடிவுகள் வந்து எப்படி கொடுக்கறோம் அப்படின்னா எந்தெந்த காரணிகளை வச்சு கொடுக்கறோம்னா அந்த விதை மாதிரிகள் வந்து 4 காரணிகளை வச்சுதான் பகுப்பாய்வுக்கு உட்படுத்துறோம். விதைகளோட முளைப்பு திறன், விதைகளோட ஈரப்பதம், அதனோட சுத்தத்தன்மை, அந்த விதைகள்ல பிற ரக கலப்பு இருக்குதா, பிற தானிய விதை கலப்பு இருக்குதா, பூச்சி தாக்குதல் இருக்குதா அப்படிங்கிற காரணிகள் எல்லாம் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு ஆய்வு முடிவுகள் வந்து அந்தந்த பயிர்களுக்கு ஏத்த மாதிரி கால இடைவெளியில உரிய நேரத்துல வந்து விவசாயிகளுக்கு சென்றடைகிறது. விதை பரிசோதனை முடிவுகள்ல இந்த காரணிகள் வந்து முளைப்பு திறன், ஈரப்பதம், சுத்தத்தன்மை மற்றும் பிற பயிர்கலவன், விதை, அந்த மாதிரி காரணிகள் எல்லாம் இந்தியன் மினிமம் சீட் சர்டிபிகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் வழிமுறைகளின் படிதான் ஆய்வு செய்யப்பட்டு ஆய்வு முடிவுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அதை பேஸ் பண்ணி நம்ம விதை முடிவுகள் கொடுக்கும்போது இந்த விதைகள் தரமானதா இல்லையாங்கிற முடிவுக்கு வந்து அதை வந்து விவசாயிகளுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது விவசாயிகள் வந்து அதை விதைக்கிறப்ப அதுக்கு அதிக மகசூல் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது தரமான விதைகளை விதைக்கும் போது. அதனால இந்த விதை பரிசோதனை நிலையத்தோட பங்கு வந்து ரொம்ப முக்கியமானதா செயல்பட்டு இருக்கிறோம். விருதுநகர் மாவட்டத்தில் வந்து மக்காச்சோளம், நெல், பயிர் வகைகள், துவரை, உளுந்து, பாசிப்பயிறு, தட்டாம்பயிறு எனப்படும் காராமணி, நிறைய பயிர் வகைகள் தான் முக்கியமா விதை பரிசோதனைக்கு உட்படுத்திட்டு இருக்கிறோம். பருத்தி மற்றும் கடலை பிரதான பயிர்களால் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன. தரமான விதைகளை பயன்படுத்தினாதான் விவசாயிகள் வந்து அதிக மகசூல், 3 மடங்கு மகசூல் கூட வாய்ப்பு இருக்குது. இந்த பயிர்களில் நெல், மக்காச்சோளம் போன்ற தானியங்களுக்கு வந்து 80 முதல் 90% பயிர் வகைகளுக்கு 75%, ரகப்பருத்தியில் 65%, வீரிய ஓட்டு பருத்திக்கு 75%, எள்ளுக்கு 80% மற்றும் கடலைக்கு 70% முளைப்பு திறன் இருக்கணும். சுத்தத்தன்மைங்கிற காரணியை கொண்டு பார்த்தா எல்லா விதைகளையுமே குறைந்தபட்சம் 97-98% சுத்தத்தன்மை இருக்கணும். சுத்தத்தன்மையை பரிசோதனை செய்யறதுக்கு ஆய்வகங்கள்ல மைஷர் மீட்டர் எனப்படும் கருவி கொண்டு ஈரப்பதத்தை நிர்ணயிக்கிறோம். ஈரப்பதம் நமக்கு வந்து அதிகமா இருக்கும் பொழுது அதுல பூஞ்சான பாதிப்பு, பூச்சிகளோட பாதிப்பு அதிகமா வர வாய்ப்பு இருக்குது. அதனால சேமித்து வைக்க முடியாம போகுது. சேமித்து வைக்கிறப்ப ஈரப்பதம் சரியான ஈரப்பதத்துல இருந்தா அதனோட சேமிப்பு காலம் வந்து அதிகமாகுது. விதைகளோட சேமிப்பு காலம் நெல்லுக்கு 13%, மக்காச்சோளம் 12%, பயிறு மற்றும் கடலை வகை விதைகளுக்கு 9% இருக்கணும். விருதுநகர் மாவட்டத்தில் வந்து கடந்த ஆண்டு வந்து கிட்டத்தட்ட 3800 விதை மாதிரிகள் பெறப்பட்டு சான்று விதை மாதிரிகள், ஆய்வாளர் விதை மாதிரிகள் மற்றும் பணி விதை மாதிரிகள் எல்லா விதை மாதிரிகளும் 3800 விதைகள் பெறப்பட்டு 3180 விதைகள் பரிசோதனை செய்யப்பட்டு அதில் கிட்டத்தட்ட 118 விதைகளில் வந்து தரமற்றதாக வந்து முடிவு அறிக்கை கொடுத்துருக்குறோம். அந்த தரமற்ற விதைகளை வந்து அந்த விவசாயிகளுக்கு கொண்டு போகிறத நம்ம தடுத்து அவங்களுக்கு வந்து தரமான விதைகளை வந்து பெற்று விவசாயிகள் வந்து அதிக மகசூல் பெறணுங்கிறது தான் விதை பரிசோதனை நிலையத்தோட நோக்கமே.
0: இதுவரை அதிக மகசூலுக்கு விதை பரிசோதனை என்பது குறித்து விருதுநகர் விதை பரிசோதனை நிலைய வேளாண்மை அலுவலர் ஜானகி அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய கலை கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததா ஒரு பாட்டு.

நேரம் 6:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய கலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் கையெழுத்து திரைப்படத்திற்காக.

0: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
1: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 குழந்தைகளுக்கான நேரமாய் இது பூந்தளிர். பூந்தளிர் நிகழ்ச்சியை சிறப்பிக்க இன்னைக்கு நம்ம பண்பலைக்கு வந்திருக்கக்கூடிய குழந்தை யார், எங்கிருந்து கேட்போம். வணக்கம்.
3: வணக்கம், என் பெயர் நிவேதா, நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
2: எங்கிருந்து வரீங்க நிவேதா?
3: விருதுநகர் மல்லாயினர்லேருந்து வரேன்.
2: நிவேதா வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க?
3: சித்தப்பா, அயப்பா, அயம்மா, அம்மா, அப்பா, அக்கா, நான், அவ்வளோதான்.
2: வீட்டில் அம்மா உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க?
3: அம்மா நல்லா நீட்டாக சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நல்லா ரோட்டில் நடக்கும் போதே நல்லா போகணும்னு சொல்லியிருக்காங்க. நல்லா கீழே சிந்தாமல் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நல்லா குளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
2: இவ்வளோ சொல்லி கொடுத்தாங்களா? சரி, உங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க பேர் என்ன? அக்கா கிட்ட என்னெல்லாம் பிடிக்கும் உங்களுக்கு?
3: எங்கள் அக்கா பேர் ஷாலினி. எங்கள் அக்கா எனக்கு கொஞ்சுவா, அப்புறம் குளிக்க வைப்பா, அப்புறம் நல்லா நீட்டாக சாப்பிட சொல்லுவாள் எங்கள் அக்கா.
2: அக்கா என்ன கிளாஸ் படிக்கிறாங்க?
3: ஃபிஃப்த்து.
2: சரி, நீங்களும் உங்கள் அக்காவும் என்ன விளையாட்டெல்லாம் விளையாடுவீங்க?
3: பார்க்குக்கு அம்மா எப்பயாவது போய் கூப்பிட்டு போவாங்க. அப்புறம் வெளியே கூட பால் வச்சு தூக்கி போட்டு விளையாடுவோம். அப்புறம் கிரிக்கெட் மாதிரி பேட்டை வச்சு விளையாடுவோம். அப்புறம் ஜீனி பாப்பா இது விளையாடுவோம். அவ்வளோதான்.
2: ஓகே, ஸ்கூலுக்கு லீவ் விட்டாங்கன்னா எங்கெல்லாம் போவீங்க?
3: எப்பயாவது அம்மா ஊருக்கு கூப்பிட்டு போவாங்க, இல்லைன்னா ஊர்லேருந்து அவங்க வருவாங்க.
2: யார் வருவாங்க?
3: எங்கள் சித்தி, மாமா, அத்தை.
2: இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வேறு என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
3: தீச்சூடி அறம் செய்ய விரும்பு, 60 சினம், 70 கரவில், 20 விளக்கே, அயமிட்ட ஒன் உப்பரகு அழகு, 60 ஒளிய அவ்வியம் பேச அக்கம் சுருக்கு. அடுத்து ஒரு பாட்டு பாட போகிறேன். அம்மா வாங்கி தந்தது அழகான புத்தகம், அப்பா வாங்கி தந்தது அழகான கறிக்கோள், தாத்தா வாங்கி தந்தது அழகான புத்தகப்பை, பாட்டி வாங்கி தந்தது அழகான துருவி, அண்ணன் வாங்கி தந்தது அழகான அள்ளிப்பன், அக்கா வாங்கி தந்தது அழகான அளவுகோடு.
2: ரொம்ப அழகாக பாடுனீங்க. வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா?
3: அம்மா ஒரு பாட்டு சொல்ல விரும்புகிறேன். ஓடி விளையாடு பாப்பா, நீ மொய்ந்திருக்காது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, குழந்தையே வையாத பாப்பா, காலை எழுந்ததன் படிப்பு.
2: உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பாடலை அழகா சொன்னீங்க. இந்த பாட்டை எழுதினவங்க யாருன்னு தெரியுமா?
3: பாரதியார்.
2: ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம பண்பலைக்கு வந்து பூந்தளிர் நிகழ்ச்சியை சிறப்பிச்சதுக்கு நம்ம பண்பலையின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும்.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

0: கம்பீரமாக நடைபோடுங்கள். வெற்றி நிச்சயம் என்று சொல்லி புதிய காலை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது ரோசி.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இதுவரைக்கும் எழுச்சியோடும் மோட்டிவேஷனல் பாடல்களோடும் மனதுக்கு தெம்பட்டும் பல அற்புதமான தகவல்களோடும் உங்கள் நாளை தொடங்கியாச்சு. நம்ம புதிய காலை நிகழ்ச்சியின் மூலமாக புதிய காலை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைய நாள் முழுக்க உங்கள் சிந்தனையை செழுமையாகவும் உங்களை சுறுசுறுப்பாகவும் வைத்திருக்க இந்த காலை பொழுது உதவி இருக்கும்னு நம்புகிறோம். எந்த தடையை கொண்டும் தயங்காமல் உங்கள் லட்சியத்தை நோக்கி இன்று

ஏழு மணி ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை போக்கள். இந்த செக்மெண்ட்ல நம்ம பல தகவல்கள் கேட்க போறோம். கூடவே சூப்பரான சாங்ஸ் உங்களுக்காகவே வரை காத்துட்டு இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி அலங்கரிக்க வரும் முதல் பாடல் புதிய கீதை திரைப்படத்துக்காக கேட்டு ரசிக்கலாம் கட்டளைகளில்.

நேரம் 7:06 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். நாம இப்ப தெரிஞ்சுக்க போறது வேலை வாய்ப்பு செய்திகள் தான். இந்தியன் ஆயில் நிறுவனத்துல காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் மொத்தம் 470 காலியிடங்கள் உள்ளது. இதற்கான கல்வி தகுதி பிஇ, பிஎல், எம்பிஏ, எம்எஸ்சி முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு 18 முதல் 30 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு மூலமாக தான் தேர்ச்சி முறை நடைபெறும். விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் அடுத்த மாதம் 3ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 3, 2026. இந்த பணியை பற்றிய முழுமையான விவரங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா அணுக வேண்டிய இணையதள முகவரி iocl.com. மீண்டும் ஒரு முறை இணையதள முகவரி iocl.com என்ற இணையதள முகவரியை போய் பார்வையிட்டீங்க அப்படின்னா இந்த பணியை பற்றிய முழுமையான விவரங்கள் தெரிந்து கொள்ளலாம். அடுத்த பாடல் ராஜா திரைப்படத்திற்காக.

காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

நேரம் 7:13 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது நாளேடுகளில் வெளியான செய்திகள் தான். இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் ரூபாய் 23.5 கோடியில் புதிய கட்டிடங்கள் திறப்பு. ஒரே நேரத்தில் மருத்துவ படிப்புக்கு தேர்வான நெசவு தொழிலாளியின் 3 மகன்கள் நீட் தேர்வில் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர். விதைகள் இடு பொருட்களுக்கு மானியம் பெற விண்ணப்பிக்கலாம் என்று வேளாண் அதிகாரி கூறியுள்ளார். மக்காச்சோளம் சாகுபடி செய்யும் விவசாயிகள் விதைகள் இடு பொருட்கள் மானியமாக பெறலாம். 7:14 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 தரக்கூடிய அடுத்த பாடல் 1, 2, 3 திரைப்படத்திற்காக.

இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி தாங்க விளம்பரம் காத்துக்கிட்டு இருக்கு. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு மனித நேயமே மகத்தானது அப்படின்ற தலைப்பை ஒட்டிய கருத்துக்களை நீங்களும் பகிர்ந்து கொள்ள வரலாம். 04:52 மதுரையின் முன்னிணைப்பு, 25:30 அறிமுக நேர்களும் பரீட்சியமான அனைத்து நேர்களும் 25:30 என்ற எண்ணில் வரலாம். மனித நேயமே மகத்தானது என்ற தலைப்பை ஒட்டிய கருத்துக்களோடு இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை. நேரம் 7:20 ரிக்வஸ்ட் ஷோ பகிர்வுகள் கேட்டுட்டு இருக்கும். அடுத்த பாடலாக வசீகரா திரைப்படத்துக்காக

0: நேரம் 7:25.
1: காஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, இன்று துறையூர் பெருமாள் மலை ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு செல்கிறோம். திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள பெருமாள் மலை தென் திருப்பதி என மக்கள் போற்றுகின்ற பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலாகும். கரிகாலன் வழிவந்த சோழ மன்னன் ஒருவன் திருப்பதி வெங்கடாசல பெருமாள் மீது அபார பக்தி கொண்டவன். திருமலையிலேயே தங்கிவிட அவன் முடிவு செய்தான். அப்போது பெருமாள் அசரீரியாக திருவரங்கம் உபயகாவேரிக்கு வடபாலும் வேணுவனம் தீர்த்தபுரி தலத்திற்கு கீழ்ப்பாலும் உள்ள குன்றில் அமர்ந்து என்னை நினைத்து தவம் செய் என்று கூறினார். அதன்படி மன்னன் இந்த மலையில் தவம் செய்திட ஒரு புண்ணிய நாளில் பெருமாள் பிரசன்னமாகி காட்சி தந்தார். எனவே பெருமாள் பிரசன்ன வெங்கடேசராக பெயர் பெற்றார். அதன் பின் மன்னன் இந்த ஆலயத்தை கட்டினான். இந்த தலம் திருப்பதிக்கு நிகரானது என்பதால் திருப்பதிக்கு நேர்ந்து கொண்ட வேண்டுதல்களை இங்கேயே நிறைவேற்றி கொள்ளலாம் என்பது பெருமாளின் ஐதீகம். எனவே மக்கள் தென் திருப்பதி என போற்றி வழிபடுகிறார்கள். கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவியோடு கல்யாண கோலத்தில் நின்ற திருமேனியராக பெருமாள் திருக்காட்சி தருகிறார். இவரை தரிசித்ததும் மனக்கவலைகள் மறைந்து மனம் லேசாகிவிடும். இந்த பெருமாளின் திருவருளால் திருமணப் பேறு பெற்றவர்கள் ஏராளம். மலை அடிவார பகுதியில் கோவிந்தராஜ பெருமாள் சன்னதி உள்ளது. இவரை வணங்கிவிட்டுத்தான் மலை ஏற வேண்டும். நடந்தும் செல்லலாம், வாகனங்களிலும் செல்லலாம். மலை ஏறி வந்து மலையப்பனை தரிசித்தால் நம் வாழ்க்கைக்கு நல்ல பாதையை தந்தருள்வார். பூமி மட்டத்திலிருந்து 1000 அடி உயரத்தில் ஆலயம் உள்ளது. 1500 படிக்கட்டுகள் உள்ளன. இந்த மலை 7 குன்றாக உள்ளது. இவற்றை கடந்து 7 மலையானை தரிசிக்கிறோம். திருப்பதி போலவே 7 மலைகள் கடந்தே பெருமாள் தரிசனம் தருகிறார். வேங்கடவனை நினைத்து சோழ மன்னன் இலந்தை மரத்தடியில் தவம் செய்தமையினால் இங்கு தலவிருஷம் இலந்தை மரம். இங்கு பெருமான் திருமண கோலத்தில் காட்சி தருவதால் இவரை வழிபட்டால் திருமணத் தடைகள் நீங்கி விரைவில் திருமணப்பேறு கிட்டிடும். இந்த கோவிலிலே தேங்காய் துருவலே முக்கிய பிரசாதமாகும். தாயார் சன்னதியில் வழங்கப்படும் குங்குமம் முக்கியமான பிரசாதமாகும். இங்குள்ள க்ஷேத்திர பாலகர் மிகவும் சிறப்பானவர். இவருக்கு பிரார்த்தனை செய்து நேர்த்திக்கடன் செலுத்துவோர் ஏராளம். இவர் சன்னதியில் விபூதி பிரசாதமாக வழங்கப்படும். பத்மாவதி தாயார் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார். சக்கரத்தாழ்வார் நம் சங்கடங்களை தீர்த்து வைக்கிறார். தசாவதார மண்டபம் சிறந்த சிற்பங்களோடு உள்ளது. நரசிம்மர் 16 திருக்கரங்களோடு தத்ரூபமாக திருக்காட்சி தருகிறார். பிரதோஷ சுவாதி நாட்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறும். புரட்டாசியில் திருவிழா, வைகாசி திருவோணம், சனிக்கிழமைகள், சுவாதி நாட்கள் இங்கு விழா நாட்கள். பௌர்ணமி தோறும் கிரிவலம் நடைபெறுகிறது. வாழ்வில் உயர்நிலையை அளித்திடும் துறையூர் பெருமாள் மலை பிரசன்ன வெங்கடாஜலபதியை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் ஸ்ரீ வெங்கடேசாய நமஹ. ஓம் நமோ நாராயணாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி செதிரில் மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

இன்னும் சில நொடிகளில் பேட்மிண்டன் உலக கூட்டமைப்பின் 2026 ஆண்டின் உலக சாம்பியன்ஷிப் போட்டிகள் குறித்த தினசரி நிகழ்வுகள் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெலிஞ்சலாக கேட்கலாம்.

0: நேரம் 7:41 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை புகழ் நிகழ்ச்சி மீண்டும் ஆரம்பிக்கிறது. அடுத்ததாக 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சி தாங்க விளம்பரம் காத்துட்டுருக்கு. ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்களாக இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி இசைக்கு காத்திருக்கிறது. மனசுக்கு பிடித்த பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா 0452 என்பது மதுரையின் முனைநெப்பு. 25 30 170 அறிமுக நேர்களும் மற்ற அனைத்து நேர்களும் வரலாம். 25 30 171 என்ற பாட்டு வேணுமா நிகழ்ச்சி இன்று காலை 8:02 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்ல அடுத்த பாடல் கேட்கலாம். ரோஜா கூட்டம் திரைப்படத்திற்காக
1: சில ஏடி

0: 47 நிமிடம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீர்கள் கேட்டு இணைந்திருப்பது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்புகள். நீர்களை இன்று காலை 11:00 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி தங்க வளம்பர காத்துட்ருக்கு. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு மனிதநேயமே மகத்தானது என்ற தலைப்பை ஒற்றிய கருத்துக்களோடு நீங்களும் அழைக்கலாம். 0452 என்பது மதுரையின் முன் இணைப்பு. 2530 170 அறிமுக நேர்களும் மற்ற அனைத்து நேர்களும் வரலாம். 2530 171 என்ற எண்ணில் இன்றைய தலைப்பு மனித நேயமே மகத்தானது. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தரக்கூடிய அடுத்த பாடல் ஜெயம் திரைப்படத்திற்காக.
1: ஏண்டா அழுகிற?
2: அவளை காணுமேடா.
1: டேய், உனக்கே டூ மச்சா இல்ல, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
2: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா, அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு இல்லையாடா.

0: வைக்க பூவு, கோயில வைக்க பழம்.
1: என்ன பழம்? அந்த பழம் நல்லா பார்த்து சொல்ற ஞான பழம்.
0: ஒரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், திராட்சை பழம், பெருச்சம் பழம், சீதா பழம், கொய்யா பழம், மரம் பழம், மதுளம் பழம், பலா பழம், வாழைப்பழம்.
2: ராசா நாம

0: சூப்பரான சாங் கேட்டு முடித்தோம். நேரம் 7:52 நிமிடமா. அகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. அடுத்த நிகழ்ச்சியாக 8:02 விளம்பரம் காத்துட்டு இருக்கு. பாட்டு வேணுமா, இன்றைய பாட்டு வேணுமா, ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்களா இசைக்க காத்திருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் 0452 என்பது மதுரையின் முன்னிணைப்பு, 2530170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 2530171 என்ற இரண்டு தொலைபேசி எண்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்க மனசுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். பாட்டு வேண்டுமா நிகழ்ச்சியில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தரக்கூடிய அடுத்த பாடல் ஜில்லன் ஒரு காதல் திரைப்படத்திற்காக.
1: அம்மி மிதிச்சாச்சு அருந்ததிய பார்த்தாச்சு, பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு, எட்டூர் எட்டும் படி தட்டுங்கடா மத்தாளத்தை பாட்டு மழை பாஞ்சி வந்து தோக்க

0: நீங்கள் இதுவரை கேட்டு இணைந்திருந்தது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். கேட்டு ரசித்த அனைத்து பாடல்களும் உங்கள் மனசுக்கு படுத்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நிறைவு பெறுகிறது பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னைஞ்சலாக
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவுகளை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் பணி அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். குழந்தைகள் தொடர்பான பாலியல் பதிவுகளை வெளியிட்டு விதிமீறலில் ஈடுபட்டால் மெட்டா நிறுவனத்திற்கு சட்ட பாதுகாப்பு நீக்கப்படும் என்று மத்திய அரசு எச்சரித்துள்ளது. தேசிய தேர்வு முகமையான NTA தேர்வுத்தாள் தயாரிப்பு குழுவிலிருந்து 600

நூறு நிபுணர்களை நீக்கியுள்ளது. டாமன் கடற்பகுதியில் படகு பழுதாந்தால் உயிருக்கு போராடிய 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டனர். பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய முகமது யாகூப் உள்ளிட்ட 3 பேருக்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத பிடி ஆணையை ஜம்மு காஷ்மீர் என்ஐஏ நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. அரசு பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பருவமழை முன்னேற்பாட்டு பணிகளை கண்காணிக்க 15 அதிகாரிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நியமித்துள்ளார். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே குப்பை கிடங்கில் பற்றிய தீயை பல மணி நேரம் போராடி தீயணைப்புத்துறையினர் கட்டுப்படுத்தினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சுற்றுலா பேருந்து மோதிய விபத்தில் இரவு காவலர் ஒருவர் உயிரிழந்தார். செங்கல்பட்டு உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6-1 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்க அணியை வென்றது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். துரந்த்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் தில்லி அணி ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:00 மணிக்கு தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: நேரம் 8:03 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா. காலை வணக்கம் நேர்களே. சூடான காப்பி கப்போட புது நாளோட புத்துணர்ச்சியோட வெளியிற இந்த அழகான காலை வேளையில இன்னைக்கு நாள் செம்மையா அமையணும், எனக்கு ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா பாட்டு வேணுமா நிகழ்ச்சிக்கு நீங்களும் அழைக்கலாம். இந்த பகல் நேர பரபரப்புக்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி மனசை ஹாப்பியா வச்சுக்க நம்ம ராமநாதபுரம் மக்கள் என்னென்ன பாடல்கள் கேட்கலாம், எனர்ஜெட்டிக்காக மெலோடி சாங் கேட்க போகிறீங்களா, இந்த காலை நேரத்தை புத்துணர்ச்சியாக வைக்கிறது மாதிரியான ஒரு பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கிறோம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய மொபைல் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 25:30-170 மற்றும் 25:30-171 என்ற இரண்டு தொலைபேசி எண்கள் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. நம் மதுரையின் முன்னிணைப்பான 0452 என்ற எண்ணை தொட்டு அழைக்கலாம். ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள் பாட்டு வேணுமா நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சியில காத்திருக்கக்கூடிய முதல் நேயர் யார், எங்கிருந்து வருக? வணக்கம் வணக்கம் வணக்கம், இணைப்புலதான் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் அடுத்த நேயருக்கு வழிவிட்டுலாம். வணக்கம் வணக்கம். சரி, இணைப்பில் ஏதோ ப்ராப்ளமாக இருக்கு, மீண்டும் ஒரு முறை முயற்சிக்கலாம். வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம், யார், எங்கிருந்து?
1: நான் ராமநாதபுரம் முனீஸ்வரி பேசுறேன்.
0: சொல்லுங்க முனீஸ்வரி, என்ன பாடல் கேட்கலாம்?
1: சேதுபதி படத்துல இருந்து கொஞ்சம் பேசிட்டே பாட்டு.
0: சரி, அந்த பாடல் கேட்டலாமா?
1: கேட்கலாம் மேம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாருமே நல்லமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்ற மாதிரி முதல் நேரம் வந்து உங்களுக்கு கொடுத்த பாடல கேட்டலாம். நன்றி இணைப்பில் வந்தமைக்குமா உங்களுக்கு கேட்டு ரசிக்குமான நேர்களுக்கும் பாடல் இசைக்கிறது காற்றலைகளில்.

0: 8:09 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ராமநாதபுரம் மாவட்ட நீர்களின் விருப்ப பாடல்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா. இணைப்புல காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார் இங்கிருந்தவர்கள்? வணக்கம்
1: சகோதரிக்கு, இனிய காலை வணக்கம்.
0: சொல்லுங்க சகோதரி, யார் எங்கிருந்து பேசுறீங்க? இனிய காலை வணக்கம்.
1: புவனேஸ்வரி ஜெகதீஷன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: போகன் படத்துல இருந்து செந்தூரன்
0: கேட்டலாமா பாடல்?
1: கேட்கலாம். நன்றி மேடம்.
0: நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு உங்களுக்கும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் பாடல் இதோ காற்றலைகளில்.

0: கால்பட்டையில இருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
1: எலும்பு முறிவுக்கு வலி இல்ல மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்குவாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
0: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார், 217 மேலமாசி வீதி, மதுரை.
3: ராமநாதபுர மாவட்ட நீர்களின் விருப்ப பாடல்களாய் இசைத்துக் கொண்டிருக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா. அடுத்த நேர் யார் இங்கிருந்து வருக? வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து சொல்லுங்க? சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில? அனைத்து நேர்களுக்காகவும் இது பாடல். சுந்தரபாண்டியன் திரைப்படத்திற்காக.

0: சீலம் இனிசை சேர்லை இசைக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்ப கானங்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த நேயர் யார் இங்கிருந்து வருக? வணக்கம். சொல்வது எல்லாருமே நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சிமா. தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சிகள் கேளுங்க.
1: கண்டிப்பா கேட்கிறேன் மேடம்.

0: சொல்லுங்கம்மா, நெட்ரிக்கன் திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்கீங்களா? சரி, ஒரு பாசிட்டிவான சாங் கேட்டிருக்கீங்க. சரி, ஓகே, இதே சந்தோஷத்தோடு நம்ம பாடல் கேட்டலாம்.
1: நன்றி மேடம்.
0: இனிப்புள்ள வந்தமைக்கு நன்றி. பாடல் இசைக்கிறது கேட்டலைகளில்.

ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கிற சாங் தான் கேட்டு முடித்தோம். நெற்றிக்கண் திரைப்படத்துக்காக 8:26 நம்மிடத்துல ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9 பாட்டு வேண்டுமா கேட்டுட்டு இருக்கோம். ராமநாதபுர மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்களாய் இசைத்துக் கொண்டிருக்கிறது. கேட்டுட்டு இருக்க நேர்கள், நீங்களும் உங்க மனசுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கணுமா? 04-52 மதுரையின் முன்னிணைப்பு, 25-30-170 மற்றும் 25-30-171 என்ற இரண்டு தொலைபேசி எண்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. ராமநாதபுர மாவட்ட நேர்கள் விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். அடுத்த நேயர் யார் இங்கிருந்து வருக? வணக்கம். வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். யார் இங்கிருந்து? உங்களுடைய இணைப்பு சரியா கேக்கலையே. சொல்லுங்க, என்ன பாடல் கேக்கலாம்? சரி, யமனேஸ்வரத்துல இருந்து அன்பரசையா பேசுறீங்க. ரஜினி முருகன் திரைப்படத்துல இருந்து ஜிகிரு ஜிகிரு பாடல் கேட்டுறோம். நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. உங்களுக்காகவும் கேட்டரசுக்கு மனத்து நேர்களுக்காகவும் பாடல் இசைக்கிறது.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
4: 8:33 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்களாக இசைத்துக் கொண்டிருக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா. ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் அழைப்பு ஏற்படுத்தி உங்க மனசுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 0458 மதுரையின் முன் இணைப்பு, 2530170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 2530171 என்ற எண்ணில் அழைப்பு ஏற்படுத்தி உங்க மனசுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இப்போ ஒரு பண்பலை பாடல் கேட்டலாம்.

0: 8:38 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாய் சித்துக் கொண்டிருக்கிறது. இனிப்புல காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கிருந்து வருக? வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார், எங்கிருந்து?
1: வணக்கம்.
0: வணக்கம். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்? நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. விடுதலை திரைப்படத்துக்காக உங்களுக்கும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்கும் பாடல் இசைக்கிறது.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: நேரம் 8:44 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 109 நேர்கள் கேட்டு இணைந்திருப்பது ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்களாய் பாட்டு வேணுமா நேர்களை இன்று காலை 11:00 கண்ணாடி மாளிகை விளம்பரம் காத்துட்டு இருக்கு. மனித நேயமே மகத்தானது என்ற தலைப்பை ஒட்டிதான் இன்றைய கண்ணாடி மாளிகை விளம்பரம் காத்திருக்கிறது. மனித நேயமே மகத்தானது என்ற தலைப்போடு உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் பகிர்ந்து கொள்ளலாம். 0452 மதுரையின் முன்னிணைப்பு, 2530-170 மற்றும் 2530-171 இரண்டு தொலைபேசி எண்கள் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இதே எண்களை தொட்டு அழைக்கலாம். ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களாக இருந்தால் பாட்டு வேண்மா நிகழ்ச்சிக்கு உங்கள் மனசுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்க. அடுத்ததாக ஒரு பாடல் உரியடி திரைப்படத்திற்காக.

0: நேரம் 8:50.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: சில பேர் எப்படின்னா, அவங்க பேசுகிற வார்த்தை ஒரு மாதிரியாக இருக்கும், அதுக்கு அர்த்தம் வந்து வேறு மாதிரியாக இருக்கும். அதனால் நாம் அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது, யோசித்து பார்க்கணும். இல்லைன்னா விவரம் தெரிஞ்சவங்கள கேட்டு அதுக்கு அர்த்தம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு ஊரில் ஒரு பெரியவர் இருந்தார். அவருக்கு 3 பிள்ளைங்க. கடைசி காலத்தில் அவர் அந்த 3 பிள்ளைங்களையும் கிட்டத்தில் கூப்பிட்டு 3 அறிவுரைகளை சொல்லிவிட்டு கண்ணை மூடிட்டார். அவர் சொன்ன அறிவுரைகள் என்ன தெரியுமா? பெத்த தாய்க்கு சோறு போடாதே, இது ஒரு அறிவுரை. கொடுத்த கடனை கேட்காதே, இது ஒரு அறிவுரை. விதைச்ச நிலத்துக்கு வேலி போடாதே, இது ஒரு அறிவுரை. என்ன இது எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, இதெல்லாம் பார்த்தா அறிவுரை மாதிரியாக தெரியுது, என்னப்பா இப்படி சொல்கிறியே அப்படின்னு கேட்கலாம்னா, அவர் அதுக்குள்ளே கண்ணை மூடிட்டார். சரி, அப்பா சொல்லிவிட்டு போன அறிவுரைக்கு அர்த்தம் என்ன, அதை எப்படியாவது கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த 3 பிள்ளைங்களும் ஆளுக்கு ஒரு அறிவுரையை எடுத்துக்கிட்டு வெளியில் புறப்பட்டாங்களாம். விவரம் தெரிஞ்சவங்கள கேட்கலாம்னு ஒரு பெரியவர் வந்தார். அவரை பார்த்து விளக்கம் கேட்டாங்க. ஐயா கொஞ்சம் நில்லுங்க, எங்கள் அப்பா சாகர சமயத்தில் பெத்த தாய்க்கு சோறு போடாதேன்னு சொல்லிவிட்டு போனார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்க. அந்த பெரியவர் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் விளக்கம் சொன்னார். பெத்த தாய்க்கு சோறு போடாதேன்னா, பொதுவாக வயசானவங்களுக்கு அடிக்கடி கோபம் வரும். மருமகளோ மற்றவங்களோ சோறு போட்டால் சீராக போட்டால் ஐயோ குறைச்சி போடுறாளே, தாராளமாக போடுறதுக்கு மனசு வரலையேம்பாங்க. தாராளமாக போட்டால் ஐயோ இப்படி மாட்டுக்கு கொட்டுறது மாதிரி கொட்டுறாளேம்பாங்க. ஆக எப்படி போட்டாலும் கோபம் வரும். அதனால் இவங்களுக்கெல்லாம் நாம் வந்து சோறு போடக்கூடாது, அவங்களா எடுத்து போட்டுக்கிற மாதிரி அவங்களுக்கு முன்னாடி வச்சுடணும். அதுதான் புத்திசாலித்தனம். அதை தான் உங்கள் அப்பா வந்து பெத்த தாய்க்கு சோறு போடாதேன்னு சொல்லியிருக்கிறார். போடாதேன்னா அவங்களா எடுத்துக்கிற அளவுக்கு அவங்க முன்னாடி சோற்றை வச்சுருங்க, அவங்க வேணுங்கிறத எடுத்துக்கிட்டோம்னு அர்த்தம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தார் அந்த பெரியவர். சரிங்க, அடுத்தபடியாக எங்கள் அப்பா கொடுத்த கடனே கேட்காதேன்னு சொன்னார், அது எப்படிங்க நாங்கள் கேட்காமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரியவர் சொன்னார், கொடுத்த கடனை கேட்காதேன்னா கடனை கொடுத்துட்டு அதை கேட்டு வாங்குற அளவுக்கு நடந்துக்கிறவனுக்கு கடன் கொடுக்காதேன்னு அர்த்தம். கொடுத்த கடனை கேட்காமலே திருப்பி கொண்டாந்து கொடுக்குற நல்லவங்களாக பார்த்து கடனை கொடுக்கணும். அதை தான் உங்கள் அப்பா அப்படி சொல்லியிருக்கிறார், கொடுத்த கடனை கேட்காதேன்னு அப்படின்னு விளக்கம் கொடுத்தார். உடனே இவங்க அந்த 3வது விஷயத்தையும் சொல்லி விளக்கம் கேட்டாங்க. விதைச்ச நிலத்துக்கு வேலி போடாதேன்னு சொன்னார், அது எப்படி வேலி போடாமல் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க. ஏன் முடியாது? நம்ம நிலத்தை சுற்றி இருக்கிற நிலத்துக்கு சொந்தக்காரங்கள்லாம் நல்லவங்களாக இருந்துட்டா நம்ம நிலத்துக்கு வேலி போட வேண்டிய அவசியம் இல்லையே, வேறு பாதுகாப்பு தேவையில்லையே. அதனால் நல்லவங்க நிலத்துக்கு மத்தியில் நம்ம நிலம் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கணும், அதுதான் அதுக்கு அர்த்தம் அப்படின்னார் அந்த பெரியவர். அதுக்கு பிறகு தான் இந்த பிள்ளைங்களுக்கு அப்பா சொன்ன புத்திமதியோட பொருள் புரிஞ்சு தான் ஒரு பெரியவர் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய நிலைமையில் இருக்கிறார், கட்டிலில் படுத்திருக்கிறார், சொந்தக்காரங்கள்லாம் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு புத்திமதி விதமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அவங்கெல்லாம் கிட்டத்தில் வந்து அவர் சொல்கிற புத்திமதியை கேட்டுட்டு போகிறாங்க. கடைசியாக அவரோட மனைவி கிட்டத்தில் வந்தாங்களாம். எனக்கு என்ன புத்திமதி சொல்லிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உனக்கு எதுவும் புத்திமதி சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன்னாராம் அவர். ஏன்னு கேட்டாங்களாம் இவங்க. இது வரைக்கும் நான் சொன்ன எந்த புத்திமதியை நீ ஒழுங்காக கேட்டிருக்கிற அப்படின்னு சொன்னாராம் அவர்.
3: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: முகத்தில்
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: 5:35 ஆயிட்டு கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. பாட்டு வீணுமா நிகழ்ச்சியில பங்கு பெற்ற மற்றும் பங்கு பெற முயற்சித்த அத்தனை நேர்களுக்கும் நன்றி கூறிய நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுவது ரோசி. மீண்டும் கேட்கலாம் பாட்டு வீணுமா நாளை காலை 8:02. இன்னும் சில நொடிகளில் செய்திச்சுருக்கம் கேட்கலாம். சென்னை ஜலாக இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பிற உயிரினங்களின் நலனுக்காகவும் நல்வாழ்வுக்காகவும் தொடர்ந்து உழைப்பதன் மூலமே மனித வாழ்வு முழுமையடைவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவுகளை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் பணி அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததென்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். தேசிய தேர்வு முகமையான NTA தேர்வுத்தாள் தயாரிப்பு குழுவிலிருந்து 600 நிபுணர்களை நீக்கியுள்ளது. முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 பணி நியமன தேர்வுகள் குறித்த பட்டியலை ஜார்க்கண்ட் மாநில அரசு வெளியிட்டுள்ளது. டாமன் கடற்பகுதியில் படகு பழுதானதால் உயிருக்கு போராடிய 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல்படையினர் பத்திரமாக மீட்டனர். பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய முகமது யாகூப் உள்ளிட்ட 3 பேருக்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத பிடியாணையை ஜம்மு காஷ்மீர் NIA நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. மணிப்பூரில் மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த 46 பேர் ஆயுதங்களை ஒப்படைத்து சரணடைந்தனர். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பருவமழை முன்னேற்பாட்டு பணிகளை கண்காணிக்க 15 அதிகாரிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நியமித்துள்ளார். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே குப்பை கிடங்கில் பற்றிய தீயை பல மணி நேரம் போராடி தீயணைப்புத் துறையினர் கட்டுப்படுத்தினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சுற்றுலா பேருந்து மோதிய விபத்தில் இரவு காவலர் ஒருவர் உயிரிழந்தார்.

செங்கல்பட்டு உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6-1 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்க அணியை வென்றது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் தில்லி அணி ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:00 தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது. ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் நண்பர்களே, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல இனிதே ஆரம்பமாவது குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸோட ட்ரைட்டம் பிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. ட்ரைட்டம் பிட்ஸ்ல என்னென்ன கேட்க போறோம்னா, இந்த நாளுடைய சிறப்புகள், பிரதான் மந்திரி திட்டமான வயது முதிர்ந்த விவசாயிகளுக்கு நிதி பாதுகாப்பு அளிக்கும் திட்டம், அப்புறம் குட்டி குட்டி தகவல்கள், இடையிடையே பாடல்கள்னு கேட்க போறோம். நேரம் 9:03. இசைக்கும் முதல் பாடலுடன் இணைவது சுமையா.
2: முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் வித்திக்கும் நினைப்பை

ஏஆர் ரஹ்மான் இசையில அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திற்கான பாடல் கேட்டு முடித்த நேரம் 9:06. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸ்ல கேட்டு ரசிப்பது ட்ரைட்டம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. போட்டோ எடுக்கிறதுனா

சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு போட்டோக்கு போஸ் கொடுக்க பிடிக்கும், புகைப்படம் எடுக்கிறதும் கலைதாங்க. ஆகஸ்ட் 19 இன்று உலக புகைப்பட தினமாக கொண்டாடப்படுது. புகைப்படங்களுடைய சிறப்பையும் புகைப்பட கலைஞர்களின் திறமையும் கொண்டாடுற விதமா வேர்ல்டு போட்டோகிராஃப் டே அமைஞ்சிருக்கு. இந்த வருடத்தின் கருப்பொருள் வீடு, ஹோம். யோகி பி இசையில பொல்லாதவன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். இந்த பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், யோகி பி, சுனிதா சாரதி.

0: ஆர்டிஸ்டோட பீட்டான சாங்ஸும் கேட்டுட்டுருக்கீங்க. ட்ரேட்டம் பிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில். இன்னைக்கு வேர்ல்டு ஹியூமனிடேரியன் டே, அதாங்க உலக மனிதாபிமான தினம். மனிதாபிமான பணியாளர்களை கௌரவிப்பதற்கும் உலகெங்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணையா நிற்கும் நோக்கத்தோட கொண்டு வரப்பட்ட நாள் தான் வேர்ல்டு ஹியூமனிடேரியன் டே. இந்த வருடத்தினுடைய கருப்பொருள், மனிதாபிமானத்திற்காக செயல்படுங்கள், ஆக்ட் ஃபார் ஹியூமனிட்டி, மனிதாபிமானம் வளரட்டும். 9:13 இசைக்கும் பாடல் மொட்ட சிவா கெட்ட சிவா திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை பாடியவர்கள் சங்கர் மகாதேவன், பத்மலதா, அம்ரேஷ் கணேஷ். பாடலுக்கு இசையமைத்தவர் அம்ரேஷ் கணேஷ். ஆலங்குடி சோமு வரிகளில் பாடல் இதோ கச்சலைகளில்.
1: மக்கள் திலகம் டாக்டர் எம்ஜிஆர் இன்

0: இன்று முற்பகல் 11:02 உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு மனித நேயமே மகத்தானது. மனித நேயமே மகத்தானது, இதை பற்றிய தகவல்களை பேச அழைக்கலாம். 25:30, 25:30, 71 என் மதுரையின் முன்னிணைப்பான 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்புடன். மனித நேயமே மகத்தானது, உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம்.
1: ஹாய், நான் உங்கள் இசையமைப்பாளர் ஜஸ்டின் பிரபாகரன் பேசுகிறேன். மதுரை FM Rainbow 103.3 கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களோட சேர்ந்து நானும் கேட்குறேன்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: எங்க போனா அமுதா? ஏ அமுதா, ஃபேன், லைட், டிவின்னு எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டா. கரண்ட் பில் என்ன ஆகுறது?
4: அடடா, ஏங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க? மழை பெய்யற மாதிரி இருக்கேன்னு காய போட்ட துணியை எடுக்க போனேங்க.
3: போனா எல்லாத்தையும் அமத்திட்டு போக வேண்டியதானே?
4: குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா?
3: குறை சொல்லலம்மா, இந்த மாதிரி எல்லாமே அலட்சியமா இருந்துச்சு அப்படின்னா மின்சாரம் வீணாதானே போகும். அது மட்டுமா, பின்னாடி வரும் நாட்கள்ல வர்றவங்களுக்கு பற்றாக்குறைய கூட ஆகலாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்த நமக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் நல்லது.
4: அக்கறையுடன்
3: வெளியிடுவது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
5: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

நேரம் 9:21 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இது ட்ரேட்டம் பிட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. முரட்டுக்காலை திரைப்படத்திற்கான பாடல் கேட்செல்லாம். ஸ்ரீகாந்த் தேவா இசையில நவீன் குரலில் கே செல்வபாரதி வரிகளோடு பாடல் இதோ முரட்டுக்காலை திரைப்படத்திற்காக.

கிரேட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரமலை கேட்டுட்டு இருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் சங்கர் தயாள் சர்மா பிறந்த தினம்தான் இன்று. 1992 முதல் 1997 வரை இந்தியாவின் 9வது குடியரசுத் தலைவராக இருந்தவர் டாக்டர் சங்கர் தயாள் சர்மா. பிரிட்டிஷ் இந்தியா போபால் இப்போது இருக்கக்கூடிய மத்திய பிரதேசத்தில் பிறந்த இவர் இந்திய துணை ஜனாதிபதியாகவும் போபால் மாநில முதலமைச்சராகவும் ஆந்திரா பஞ்சாப் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களின் ஆளுநராகவும் இருந்தவர். தேசத்திற்கான இவரது அர்ப்பணிப்பு மரபு மற்றும் இந்திய அரசியலமைப்பை பற்றி ஆழமான புரிதல் பலருக்கும் ஊக்கமளித்திருக்கு. நேரம் 9:28 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ட்ரேட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை.

இன்ஃபர்மேஷன்ஸோட பீட்டான சாங்ஸும் கேட்டுட்ருக்கீங்க. இது ட்ரெட்டன் பிட்ஸ், காத்திருக்க நேரமில்லை. பிரதம மந்திரியின் வயது முதிர்ந்த விவசாயிகளுக்கு நிதி பாதுகாப்பு அளிக்கும் திட்டம் பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த திட்டம் முற்றிலும் விவசாயிகளுக்கானது. வயது நிறைந்த விவசாயிகளுக்கு நிதி பாதுகாப்பு அளிப்பதற்காக மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் PMKMY. அதாங்க பிரதான் மந்திரி கிஷான் மான்தன் யோஜனா. இந்த திட்டத்தின் மூலம் 60 வயதுக்கு மேல் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு மாதந்தோறும் குறைந்தபட்ச உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியம் வழங்கப்படுது. அசல் திரைப்படத்திற்கான பாடல் இதோ காட்சலைகளில்.

0: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸ்ல கேட்டுக்கொண்டிருப்பது ட்ரெட்டம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. ஆக்சிடாசின் ஹார்மோன் பத்தி கேட்கலாமா? ஆக்சிடாசின் ஹார்மோனை லவ் ஹார்மோன்னு சொல்றாங்க. பிரசவம், தாய்ப்பால், சோசியல் அட்டாச்மெண்ட், நம்பிக்கைன்னு பல விஷயத்தை கட்டுப்படுத்துற ஹார்மோன் ஆக்சிடாசின் ஹார்மோன். ஹைப்போதாலமஸில் உருவாகி பிட்யூட்டரி சுரப்பியால் வெளியிடப்படும் இயற்கையான ஹார்மோனுங்க. இந்த ஆக்சிடாசின் ஹார்மோன் சீராக செயல்படுறதுக்கும், ஆக்சிடாசின் உற்பத்தியை தூண்டுறதுக்கும் விட்டமின் சி, மெக்னீசியம், விட்டமின் டி அப்புறம் குட் ஃபேட்ஸ் உணவுகளை எடுத்துக்கலாம். நேரம் 9:48 இசைக்கும் அடுத்த பாடல். யாரடி நீ மோகினி திரைப்படத்திற்காக பாடல் கேட்கலாம். அதற்கு முன்னதாக சிறிய விளம்பர இடைவேளை.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

நேயர்களே, உங்களுக்கு ஒரு அறிவிப்பு. ஃபேஸ்புக் முகநூல் பக்கத்தில் மதுரை பண்பலை பேஜில் இரண்டு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அந்த ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லும் நேர்களுடைய பெயர்கள் இன்று வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில் கேட்கலாம். ஸோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க. மதுரை பண்பலை பேஜை வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டரில் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அங்கே கேட்கப்படுற கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க, ரொம்ப கூடுதல் சிறப்பாக இருக்கும். நேரம் 9:54 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. பேங்க்ல இரண்டு வகையான கணக்குகள் இருக்கும். ஒன்று சேமிப்பு கணக்கு, சேவிங்ஸ் அக்கௌண்ட். இன்னொன்று நடப்பு கணக்கு, கரண்ட் அக்கௌண்ட். இதோட டிஃபரன்ஸ் பத்தி கேட்கலாம். சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல தனிநபர்கள் சொந்த காசை சேமிச்சு வைக்கிறதுக்கும், பிசினஸ் மற்றும் நிறுவனங்கள்ல அடிக்கடி நிகழும் தினசரி டிரான்சாக்ஷனை கையாளவும் கரண்ட் அக்கௌண்ட் பயன்படுத்துறாங்க. இசைக்கும் நிறைவான பாடல் இதோ போக்கிரி திரைப்படத்திற்காக.

0: இன்று முற்பகல் 11:02 காத்துக்கிட்டே இருக்கு கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு மனித நேயமே மகத்தானது. நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர 25:30, 25:30, 71 ஆகிய எண்களை தொட்டு வரலாம். 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன். இதுவரை நீங்க கேட்டு ரசித்தது ட்ரெட்டம் பீட்ஸ் காத்திருக்க நிரமலை. குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸோட பீட்டான ரீமிக் சாங்ஸும் வலம் வந்து சென்றது ட்ரெட்டம் பீட்ஸ் காத்திருக்க நிரமலை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுமையா. நன்றி நேர்களே.
1: மென்மையான மெட்டுக்களால் இதயம் தொட்டு செல்வது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பால் உற்பத்தியாளர்கள் பயனடையும் வகையில் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு தற்போது உள்ள 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். பேரவை விதியின் 110 கீழ் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர், தற்போது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 5 லட்சம் ரூபாய் என்ற தொகையை 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தி அறிவித்துள்ளார். இதேபோல் முதலமைச்சரின் தொகுதியான சென்னை பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 400 படுக்கை வசதிகளுடன் கூடிய பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டப்படும் என்று திரு விஜய் அறிவித்துள்ளார். தஞ்சை, கோவை, மதுரை, திருநெல்வேலி, விழுப்புரம் ஆகிய 5 இடங்களில் மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். முதற்கட்டமாக ராஜாஜி மருத்துவமனையில் 8 தளங்களுடன் கூடிய புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைக்கப்படும் என்று கூறினார். தமிழகத்தில் 7 புதிய செவிலியர் கல்லூரிகள் உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் தொகுதி முழுவதும் சென்று மக்கள் பணியாற்ற ஏதுவாக அவர்களுக்கு கார் வழங்கப்படும். ஓட்டுநர் கார் பராமரிப்பு செலவுகளுக்காக அனைத்து உறுப்பினர்களுக்கும் மாதந்தோறும் 75,000 ரூபாயும் உதவியாளர் படியாக 25,000 ரூபாயும் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தமது அறிவிப்பில் வெளியிட்டார். தேசிய தேர்வு முகமையான NTA தேர்வுத்தாள் தயாரிப்பு குழுவில் இருந்து 600 நிபுணர்களை நீக்கியுள்ளது. முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 பணி நியமன தேர்வுகள் குறித்த பட்டியலை ஜார்க்கண்ட் மாநில அரசு வெளியிட்டுள்ளது. டாமன் கடற்பகுதியில் படகு பழுதானதால் உயிருக்கு போராடிய 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டனர். மணிப்பூரில் மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த 46 பேர் ஆயுதங்களை ஒப்படைத்து சரணடைந்தனர். புதுச்சேரியிலிருந்து கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் கடத்தவரப்பட்ட மதுபாட்டில்களை மயிலம் சாலையில் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 5 பேரை கைது செய்தனர். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6-1 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்க அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:03, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. விருப்பகானங்கள் நிகழ்ச்சியில் என் விருப்பத்தில் தான் இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், என்ன பேச போகிறோம் அப்படின்னா, அடடே என்ன வெயில் அப்படின்னு நம்ம சொல்ல தோன்ற மாதிரி தான் இருக்குது இப்போ இருக்க கிளைமேட். அதை பற்றி தான் இன்னைக்கு கொஞ்சம் ஜாலியாக பேசலாம் என் விருப்பம் நிகழ்ச்சியில். ஃபேனை அஞ்சில் வச்சாலும் காற்றே வரமாட்டேங்குது, ஏசி போட்டாலும் கரண்ட் பில் நினச்சா பயம் வருது. என்ன வெயில்டா சாமி அப்படின்னு இந்த சுட்டெரிக்கும் வெயிலையும் கொஞ்சம் ஜாலியாக கூலாக எப்படி சமாளிக்கிறது தான் இன்றைக்கி என் விருப்பத்தில் கேட்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு பாடல், மனதை திருடுவிட்டாய் திரைப்படத்திற்காக.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 10:09, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. விருப்பகணங்கள்ல என் விருப்பத்துல இன்னைக்கு அடடே என்ன வெயில் அப்படின்றதான் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த வெயில் காலத்துல பைக்ல போறவங்களுக்கு தாங்க பெரிய சோதனையே. சிக்னல் சிவப்பு விழும்போது அந்த நிழல் இருக்கிற ஒரே ஒரு குட்டி இடத்துல 10 பைக் வந்து நிற்கும் பாருங்க சப்பா. அதுதான் உலக மகா போராட்டமே. அது மட்டும் இல்லாமா, பைக் சீட்ல உட்காரும்போது ஐயோ சுடுதேன்னு குதிக்காதவங்களே இருக்கவே முடியாது. அடடே என்ன வெயில் அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்பாக ஒரு பாடல், ஜீன்ஸ் திரைப்படத்திற்காக.

10:14 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 என் விருப்பம் கேட்டுட்டு இருக்கோம். அடடே என்ன வெயில் அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். வெயில்னு வந்துட்டாலே ரோட்டோரத்தில் வைக்கிற அந்த இளநீர் தர்பூசணி நுங்கு கடைகள் தாங்க நமக்கு கடவுள் மாதிரி தெரியும். ஒரு இளநீர் எவ்வளோ அண்ணே அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்ற விலையை கேட்டு தலை சுத்தினாலும் அதை குடிச்சதுக்கப்புறம் வர்ற ஒரு அந்த ஒரு திருப்தி இருக்கே, ஆஹா அதுக்கு ஈடே கிடையாது.

நேரம் 10:19 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேர்கள் கேட்டிணைந்திருப்பது என் விருப்பம். நேர்களே, நம்முடைய மதுரை பண்பலை முகநூல் பக்கத்தில் உங்களுக்காக 2 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. கேள்விகளை படித்து அதற்கான பதிலை கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுற எல்லோருடைய பேரும் சரியான பதிலை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர்கள் வந்து இன்றைய வசந்தகானங்கள் நிகழ்ச்சியில் உங்களுடைய பெயர்கள் சொல்லப்படும். அது மட்டும் இல்லாமல் மதுரை பண்பலை முகநூல் பக்கம், ஃபேஸ்புக் என்று சொல்லக்கூடிய முகநூல் பக்கம், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாத்தையுமே மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நேரம் 10:20. அடுத்த நிகழ்ச்சியாக 11:02 விளம்பர காத்திருக்கிறது கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு மனித நேயமே மகத்தானது என்ற தலைப்பை ஒட்டிய கருத்துக்களோடு நேர்கள் அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் 0452 மதுரையின் முன்னிணைப்பு, 25 30 170 அறிமுக நேர்களும் மற்ற அனைத்து நேர்களும் வரலாம் 25 30 171 என்ற எண்ணில். அடுத்ததான் ஒரு பாடல் கேட்டு வந்தெல்லாம் குட்டி திரைப்படத்திற்காக.

நேரம் 10:25 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டுட்டு இருப்பது என் விருப்பம். அடடே என்ன வெயில் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். இந்த வெயில் காலத்துல நடக்கிற இன்னொரு அதிசயம் என்ன தெரியுமாங்க, மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிட்டு முடிச்ச உடனே வர்ற அந்த ஒரு மயக்க தூக்கம் இருக்கே அப்படியே கண்ணை சொக்கும். சரி ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடுவோம் அப்படின்னு போய் படுத்தோம்னா சாயந்தரம் 6 மணிக்கு தான் முழிப்பை தட்டும். ஐயோ அப்படின்ட்டு அறக்க பறக்க எழுந்திருப்போம். இன்றைக்கி வெயிலை பற்றி பேசி பேசி ஜில்லுன்னு ஒரு சர்பத் குடிக்கணும் போல் இருக்கா. வெயில் எவ்வளோ அடித்தாலும் சரிங்க, நிறைய தண்ணீர் குடித்து உடம்பை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. இன்றைக்கி கேட்ட பாடல்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். என் விருப்பம் நிகழ்ச்சியில் நிறைவான பாடலாக வெயில் வெயில்னு பேசிட்டு வெயிலை பற்றி ஒரு பாடல் கேட்கலன்னா நிகழ்ச்சி சுவாரஸ்யமாக இருக்குமா? அந்த பாடலோட நிறைவு பெறுகிறது இன்றைய என் விருப்பம்.

வணக்கம் நேர்களே, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் தொடர்வது ஒரு பட பாடல்கள். இன்று மாச்சான் திரைப்படத்தின் பாடல்களை கேட்கலாம். 2012 கே வி ஆனந்த் இயக்கத்தில் வெளிவந்திருக்கு. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியில் உங்களுடன் சுமையா. இசைக்கும் பாடல் இதோ, தாமரை வரிகளில் கார்த்திக், பிரியா ஹிமேஷ் குரலில்.

நேரம் 10:36 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். இசைக்கும் அடுத்த பாடல் விவேகாவின் வரிகளோடு

நேரம் 10:41 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். மார்ச்சான் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டுட்டு இருக்கும். இசைக்கும் அடுத்த பாடல் நா முத்துக்குமார் வரிகளோடு இது காற்றலைகள்.

அடுத்த நிகழ்ச்சியாக 11:02 வளம் வர காத்துக்கிட்டே இருக்கு கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு மனித நேயமே மகத்தானது. இந்த கருத்துக்களை பகிரலாம் 25:30, 25:30, 71 ஆகிய எண்களை தொட்டு 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன். உங்களுக்காக உங்களுடைய கருத்துக்களை வரவேற்க காத்துக்கொண்டிருக்கிறது கண்ணாடி மாளிகை. மனித நேயமே மகத்தானது கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது 10:46 இது ஒரு பட பாடல்கள். மாற்றான் திரைப்பட பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். பா விஜய் வரிகளில் பாடல் இதோ.

0: ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இதில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு உடனடியாக பதிலை தெரிவியுங்க. நேரம் 10:52.
1: நான் சாகித்யா பேசுறேன், இசையமைப்பாளராக இருக்கேன். மதுரை வானவில் பண்பலை 103.3 நிகழ்ச்சிகள் ரொம்ப அருமையாக இருக்கு. நானும் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கேட்பேன். நீங்க எல்லோரும் கேட்டு பயனடையுங்கள். எல்லாருக்கும் எல்லாம் எப்பவும் கிடைப்பதற்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள்.
0: மாற்றான் திரைப்பட பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் இசைக்கும் பாடல் இதோ காற்றலைகளில். மதன் கார்கி வரிகளோடு ஜாவித் அலி மகாலட்சுமி ஐயர் பாடிய பாடல்.

நேர்களே, ஃபேஸ்புக்கில் மதுரை பண்பலை பேஜில் இரண்டு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் நேர்களுடைய பெயர்கள் இன்று வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் கேட்கலாம். ஸோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதில் சொல்லுங்கள்.

நேரம் 10:58 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 00.9 மெகாஹெர்ட்ஸ். இதுவரை நீங்க கேட்டு ரசித்தது ஒரு பட பாடல்கள். இன்று ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் மாற்றான் திரைப்பட பாடல்கள் தான் கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுமையா. நன்றி நேர்களே. அடுத்த நிகழ்ச்சியாக காத்துக்கிட்டே இருக்கு கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு மனித நேயமே மகத்தானது. நேயர்கள் அழைக்கலாம். 25:30 எண்களை தொட்டு 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன். இதே எண்களை தொட்டு அடுத்ததாக நண்பகல் 12 வரக்கூடிய சிநேகிதி நிகழ்ச்சியில் தோழிகள் பங்கேற்கலாம். இன்னும் சில நொடிகளில் செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். பேரவை விதி எண் 110 கீழ் இன்று பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்ட அவர், தற்போது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் தற்போதுள்ள 5 லட்சம் ரூபாய் 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக தெரிவித்தார். சென்னை பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 400 படுக்கை வசதிகளுடன் கூடிய பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டப்படும் என்றும் அவர் கூறினார். தஞ்சை, கோவை, மதுரை, திருநெல்வேலி, விழுப்புரம் ஆகிய 5 இடங்களில் மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் 7 புதிய செவிலியர் கல்லூரிகள் அமைக்கப்படும் என்றும் திரு விஜய் அறிவித்தார். மயிலாடுதுறையைச் சேர்ந்த மீனவர்கள் ஈரானில் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்த கவனஈர்ப்பு தீர்மானத்தை இன்றே விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா 2 நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார். தேசிய தேர்வு முகமையின் தேர்வுத்தாள் தயாரிப்பு குழுவிலிருந்து 600 நிபுணர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியிலிருந்து கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் கடத்திவரப்பட்ட மது பாட்டில்களை மயிலம் சாலையில் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 5 பேரை கைது செய்தனர். செங்கல்பட்டு உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாளான இன்று 372 ரன் என்ற வெற்றி இலக்குடன் விளையாடி வரும் இலங்கை அணி 2வது இன்னிங்ஸில் சற்று முன்வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள அரையிறுதி ஆட்டத்தில் தில்லி அணி ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வணக்கம் அன்பர்களே, நேரம் 11:03. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz-இல் இனிதே ஆரம்பமாவது கண்ணாடி மாளிகை. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தலைப்போட வளம்புற கண்ணாடி மாளிகையில் இன்று மனித நேயமே மகத்தானது இந்த தலைப்பில் தான் வளம் வந்திருக்கு. நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிரலாம். 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன் 25-30-70, 25-30-71 ஆகிய எண்களை தொட்டு அழைக்கலாம். இன்னைக்கு உங்களோட காத்துக்கிட்டே இருக்கிறது சுமையா மற்றும் ரோசி. மனித நேயமே மகத்தானது சொல்லுங்க.
1: கண்டிப்பா, அதாவது நம்ம சுவாரஸ்யமான இந்த மனிதனுடைய வாழ்க்கையில நம்ம சக மனிதருக்கு கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய உயரிய பரிசு எதுன்னு கேட்டா அது அன்புதான் இல்லையா?
0: ஆமா.
1: இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்புமே நம்ம மனசுக்கு ரொம்பவே நெருக்கமான, இந்த சமூகத்துக்கு ரொம்பவே அவசியமான ஒரு தலைப்புன்னே சொல்லலாம். மனித நேயமே மகத்தானது. மதம், ஜாதி, மொழி, பணம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஆபத்துன்னு வரும்போது நான் இருக்கேன்னு சொல்லி நீட்டுற அந்த உதவிக்கரம்தான் மனித நேயம். நம்ம வாழ்ற இந்த உலகத்தை அழகாக்குறதே அந்த பண்பு தான் இல்லையா? இன்னைக்கு நம்ம நேயர்கள்கிட்ட இருந்து அவங்க வாழ்க்கையில பார்த்த உணர்ந்த மனித நேயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போலாம். நேரலையில இணையக்கூடிய முதல் நேயர் யார், எங்க இருந்து அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணையும் முதல் நேயர் வருக, வணக்கம்.
2: மேடம், தங்களுக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லிக்கொள்வது. மதுரையில் கடைசி நேரத்தில் யானமலை புதுப்பட்டியில் இருந்து மணிமாலன் பேசிட்டு.
0: சொல்லுங்க, உங்களுடைய கருத்து என்ன?
2: மனித நேயம் மகத்தானது. ஒரு கருணை குளம் கொண்ட, அன்பு உள்ளம் கொண்ட ஒரு நேயம் மேடம். அது மனிதர்கள்ட்ட தான் கிடைக்கும் மட்டும் சொல்ல முடியாது, மிருகங்கள்ட்டையும் அது கிடைக்கும். ஏன்னா அந்த மிருகங்கள் நம்ம வளர்க்குற விதத்தை பொறுத்து இருக்கு. இப்ப ரீசெண்டா நேத்து நடந்த இந்த ஒரு வாரத்துல அந்த ஒரு என்னுடைய பர்சனல் சம்பவத்தை சொல்லிக்கிறேன்
1: மேடம்.
2: திண்டுக்கல்ல இருந்து ஒரு பையன் வெளிநாட்டு ஓமனுக்கு வேலைக்கு போயிட்டான். ஹலோ,
0: சொல்லுங்கய்யா.
2: வேலைக்கு போயிட்டான். வேலைக்கு போன இடத்துல அவனுக்கு சில பிரச்சனைகள் இருந்தது. எப்படின்னா, வேலை தெரியாத ஃபீல்ட்ல போய் ஜாயின் பண்ணிட்டு அங்க போய் இக்கட்டான ஒரு சூழ்நிலை மாட்டிக்கிட்டாப்ல. இப்போ அவனுக்கு டெக்னிக்கலா நான் அங்க மதுரையில இருந்து ஹெல்ப் பண்ணி, அதே நேரத்துல அவனை வேலை தெரியனா திருப்பி அனுப்பிச்சிருங்க அப்படின்னு அந்த ஓனர்கிட்ட பேசி, நேத்து ஓமன் மஸ்கட்ல இருந்து கிளம்பி திருப்பி இப்போ டெல்லி வந்துட்டாப்ல மேடம். ஸோ அந்த விதமான ஒரு உதவி நான் பண்ணியிருக்கேன் மேடம். அப்படிங்கிற ஒரு பட்சத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பணம் தான் முக்கியம் அப்படிங்கிற உதவி அப்படிங்கிறது கிடையாது. நம்மளால முடிஞ்ச வேலை இல்லாதவர்களுக்கு வேலை, படிப்புல வந்துட்டு ஏதாச்சும் ஒரு நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி கைடன்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி கூட ஒரு மனித நேயம் தான்.
1: நிச்சயமா, அதுதான் ஒரு மனித நேயத்தினுடைய பண்பும் கூட. அந்த நிமிஷத்துல நம்மளுக்கு என்ன உதவி தேவைப்படுதோ, இப்ப நம்ம பஸ்ல போய்கிட்டு இருப்போம் சுமையா, ஒரு கர்ப்பிணி பெண்கள் இருப்பாங்க, வயதானவங்கள் இருப்பாங்க, நம்மளுக்கு சீட்ல உட்காரதுக்கு இடம் கிடைச்சிருக்கும், ஆனா அவங்க வந்து நின்றுட்டே இருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டும் நம்ம வந்து உட்கார்ந்துருக்கதை விட அவங்களுக்கு எந்திரிச்சு இடம் கொடுக்கறது, அந்த நேரத்துல அது அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஹெல்ப் தான். பண உதவி மட்டும்தான் கிடையாது, இதுதான் மனித நேயத்தினுடைய பண்புன்னு சொல்லிட்டு அடுத்த நேர
0: வருக, வணக்கம்.
3: வணக்கம்ப்பா.
0: வணக்கம், யார், எங்கிருந்து பேசுறீங்கய்யா? சரிங்கய்யா, உங்களுடைய கருத்து என்ன? மனித நேயமே மகத்தானது, உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம்.
3: மனித நேயமே மகத்தானது, அந்த காலம். இப்ப வந்து பணத்தின் நேயமே மகத்தானது.
0: என்ன இப்படி சொல்லிட்டீங்க?
3: இன்னொரு சின்ன ரெக்வெஸ்ட், பாட்டு முடிஞ்ச பிற்பாடு கூட. ஹலோ,
0: சொல்லுங்கய்யா,
1: சொல்லுங்க.
3: இந்த தங்கக்காயன் ஒரு படத்துல வந்து, எதையும் தாங்குவேன் அன்புக்காக, நான் இதையும் தாங்குவேன் தங்கைக்காக, அந்த பாட்டை கண்டிப்பா நீங்க ஒளிபரப்பணும்.
0: அப்படிங்களாயா?
3: ஆமாப்பா, பணம் வந்து, பணம் இருந்தாத்தான் இப்ப உள்ள மனிதன.
0: அப்புறம் ஏன் அன்பு பாட்டு கேக்குறீங்க?
3: என்னப்பா,
0: அப்புறம் ஏன் அன்பு பாட்டு கேக்குறீங்க?
3: நீங்க இந்த பாட்டு போட்டு கேட்டு பாருங்கப்பா, அதுல எப்படி வரும்னு பாருங்க. மனித நேயம்னா, மனிதன் ஒரு தப்பு பண்ணா சரி, ஒரு இடத்துல ஒரு மாதிரியா போனா அவனுக்கு வந்து புத்தி மதி சொல்லணும் வைக்கணும். இப்ப இந்த காலத்துல வேலை கிடையாது, உடனே அடிக்கணும் குத்தணும் வெட்டணும், அதே மனித நேயம். இப்ப
0: என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இன்னமும் மனிதம் வந்து பரவி இருக்குதுங்கய்யா.

0: மனிதநேயம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான தனிப்பட்ட கருத்து. மனிதநேயம் இல்ல அப்படின்னா நம்ம இந்த அளவுக்கு வளர்ந்து நம்ம வர முடியாது. ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்மளுக்கு யாரோ ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணிருப்பாங்க, நம்ம யாருக்காவது ஹெல்ப் பண்ணிருப்போம் இல்லையா?
1: ஆமா.
0: ஸோ பணம் அப்படின்றது வாழ்க்கையில வந்து முக்கியம்தான் இல்லைன்னு நான் சொல்லல, அதுக்காண்டி வந்து மனிதநேயமே இல்லாம போச்சுன்ற கருத்து வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். இனிப்புல காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாரு?

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் 11:18 நம்மிடத்துல கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மனித நேயமே மகத்தானது அப்படின்னு சொல்லுவோம். என்ன சுமையா, கொஞ்சம் சீரியஸாக போகிற மாதிரி தெரியும்.
1: ஆமாம், இல்லை இல்லை, ரீசண்டாக நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, யாருனே தெரியலை, ஒரு 50 வயது முதியவர் இருப்பார், வண்டி ஓட்டிட்டு வர்றாரு, கியர் பைக் தான் ஓட்டிட்டு வராங்க. திடீர்னு அவருக்கு நிலை தடுமாறி, மெயின் ரோட்லலாம் இல்லை, அந்த சின்ன சின்ன தெருக்களுக்குள்ளே தான், நிலை தடுமாறி அவங்க வந்து கீழே மயங்கி விழுந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு ஒரு வீட்டில் இருந்து ஒரு ஒரு வீட், அதாவது அவர் வந்து எழுந்து அவரே போய் ஒரு வீட்டை கதவு தட்டுறாரு, தட்டிட்டு, ஏன்னா இப்போது இருக்கிற சூழ்நிலையில் வந்து பயம்தான் நிறையா இருக்குது. ஏன்னா திருடர்கள் வந்துடுவாங்க, முகமூடி போட்டுட்டு தேவையில்லாதவர்கள் வந்து எதையாவது திருடிட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம்தான் நிறையா இருக்குது. ஆனால் அவர் கதவை தட்டின உடனே அந்த நபர் வந்து கதவை திறந்து, யார், என்ன வேணும் அப்படின்னு கேட்க அவங்க, இல்லை இந்த மாதிரி நான் வந்தேன், எனக்கு லோ ப்ரெஷர் ஆயிடுச்சு, நான் கீழே விழுந்துட்டேன், என்னால் எந்திரிக்க கூட முடியலை அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அந்த நபர் வந்து கொஞ்சம் கூட தயங்காமல், ஒரு சின்ன வாலிபன் தான், கொஞ்சம் கூட தயங்காமல் வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் உட்கார வச்சு, அவருக்கு தண்ணி என்னென்ன வேணுமோ, பால் எனக்கு வேணும், அப்போ தான் எனக்கு கொஞ்சம் தெளிவாகும்ட்டு அவர் அவரோட உடல்நிலை காரணமாக சொல்ல, அப்போ உடனே பால் போட்டு கொடுத்துட்டு அவர் குடித்ததுக்கப்புறம், தெளிவானதுக்கப்புறம் அவர் வந்து, இப்போ நீங்கள் ஓகே தானே, இப்போ நீங்கள் வீட்டு போயிடுவீங்களா, இல்லை நான் வந்து விடட்டுமா அப்படின்ட்டு அந்த பையன் கேட்குறான்.
0: இது வந்து உயிரை காப்பாற்றுவதற்கு சமம் தானே?
1: ஆமாம், அது இல்லை இல்லை, நானே போயிடுவேன், இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிருச்சு. ஏன்னா அவர் நினச்சிருந்தா, இல்லை எங்கள்கிட்ட எதுவும் இல்லை, நீங்கள் கடையில் போய் சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு யார் என்னன்னே தெரியாது. அந்த இடத்துல தான் அந்த மனிதாபிமானம் வந்து வாழுது.
0: கண்டிப்பாக அன்னோன் பர்சன், அதாவது முகம் தெரியாத நபர் வந்து செய்கிற உதவி வந்து மிகப்பெரியது. அப்படி நேர்கள் யாருக்குனாலும் செஞ்சுருக்காங்களா, இல்லை யார்கிட்ட இருந்தனாலும் உதவி இருக்காங்களா, இந்த மனிதனையும் மகத்தானது அப்படின்றது வந்து ஒரு சூப்பரான டைட்டில் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இணைப்பில் இருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கிருந்து அப்படின்றத நம்ம கேட்டுலாம் வருக. வணக்கம்.
1: வணக்கம்ங்கோ. யாருங்கோ?
2: மாவட்டம்
1: இருக்கோங்க.
0: நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ஆடுகளுக்கும் நல்லா தண்ணி பாய்ச்சுங்க, நீங்களும் நல்லா தண்ணிய குடிங்க. சரிங்க சரிங்க, சொல்லுங்க, மனித நேயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
2: மனித நேயத்தை பத்தி நான் நினைக்கிறேன், மனசுக்குள்ள இருந்து வரணும், மேல ஓரத்துல மட்டும் பேசக்கூடாது. எப்படி சொல்றேனா, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி நடந்ததுதான், ஒரு தொட்டிக்குள்ள சவுண்ட் கட்டுச்சு.
0: சரி,
2: அது பழைய தொட்டி, அது எந்த காலத்துல கட்டினாங்களோ, புளியாந்தோக்குள்ள இருக்கு, அது புளியாந்தான் மூடி அந்த தண்ணிய, மழை தண்ணிய மறைச்சு அது புளியாலையா மேல கிடக்குறதுக்கு, அதுக்குள்ள ஒரு கீடு பிள்ளை உள்ள விழுந்துருச்சு. அப்படியா நான் சத்தம் கேட்டோடனே, என்ன ஒரு சத்தம் கேக்குது அப்படின்னு பையன் மெதுவா போய் வச்சு பார்த்தேன், போய் உள்ள முங்கி முங்கி வெளியே வந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பாவமா போச்சு. என்ன செய்யறாங்க, புடிச்சா கடிச்சு வச்சு விடுமுட்டு, அந்த ஆடு மேய்க்கிற குச்சி இருக்கு பாத்தீங்களா, இந்த குச்சியை கொடுத்துருங்க அப்படியே தொத்தி மேல ஏறிச்சுங்க, அப்படியே தூக்கி வெளியே விட்டுருங்க.
0: எவ்வளவு ஒரு சந்தோஷம் பாருங்களேன், அவங்க சொல்லும் போதே 5 ஜீவனா இருந்தாலும் அந்த ஒரு உயிர் அதை காப்பாற்றணும், அதை நம்மள கடிச்சிரும், அந்த இடத்துல கிளவரா செயல்பட்டிருக்கீங்க.
1: சரி, அடுத்து என்ன பண்ணுச்சது?
2: அதுக்குள்ளேயிருந்து போன போயிருந்தே வந்தேன்.
1: அது அதுக்கப்புறம் எது பாத்துச்சு அவங்கள திரும்பி பார்த்ததா?
0: உங்க பாசையிலே அது சொல்லிருக்கோம், தேங்க்ஸ்ங்கோ அப்படின்னு சொல்லிருக்கோம். கண்டிப்பா

0: நன்றி நன்றி இணைப்பில் வந்ததற்கு. ஆமாம், சில நேர்கள் வந்து கலகலன்னு பேசிட்டு அந்த அவங்களோட மனிதன் அந்த மனிதாபிமானத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு ஜோவியலாக கொண்டுட்டு போயிடுவாங்க. சில நேர்கள் வந்து இருக்கிற இடமே தெரியாது, பண்ணுற கடமையை பண்ணிட்டு அமைதியாக போயிடுவாங்க. ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு மாதிரி இல்லையா?
1: கண்டிப்பாக. நேரம் 11:21 ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மனித நேயமே மகத்தானது பற்றி அடுத்த நேயர் பேச வந்திருக்காங்க. வருக வணக்கம்.
2: வணக்கம்மா, நான் ஜீவகன் சவுத் சண்டையில இருந்து பேசுறேன்மா.
1: சொல்லுங்க ஐயா.
2: நாங்க அழகர்சாமி நாயுடு சந்தில குடியிருக்கோம். இந்த மேனுவல் எல்லாம் அடைச்சு அப்பப்ப சாக்கடை எல்லாம் போட்டு வெளியில வரும். அப்போ என்ன சொன்னா உள்ளுக்குள்ள இறங்கி கைய விட்டு எடுப்பாங்கம்மா. அதுல பார்த்தா 10-15 இந்த பெண்கள் பயன்படுத்துற பேடுகளை எல்லாம் கைய விட்டு எடுத்து வெளியில போட்டாங்க. நொந்து போயிட்டோம். அப்புறம் 4-5 பையங்களா நாங்களா போய் அந்த சந்துக்குள்ள இருக்கிற பொம்பளை பிள்ளைகிட்ட எல்லாம் சொல்லி நம்ம கொஞ்சம் இது ரொம்ப கன்றாவியா இருக்குமா என்ன, பிறகு எடுத்து கும்பிட்டு கேட்டதுக்கு அப்புறம் அது நின்றுச்சுமா. அதத்தான மகிழ்ச்சியா நாங்க நினைச்சு.
1: மிகப்பெரிய செயல் கண்டிப்பா. பொதுவாவே இத பற்றி எல்லாம் பேசுறதுக்கு தயங்குற இடத்துல நீங்க போய் பெண்களை பார்த்து இதுக்கான ஒரு விழிப்புணர்வை சொல்லி நம்மள மாதிரி சக மனிதர் அந்த வேலையை பண்றாங்க அப்படின்னு நீங்க எடுத்து சொன்னது வந்து மிகப்பெரிய விஷயம், பாராட்டுக்குரியதுதான். நன்றி நன்றி இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நேரம் 11:23.
0: நீங்க பார்த்த விஷயம் ஏதாவது இருக்கா?
1: கண்டிப்பா நிறைய விஷயங்கள் இருக்கு. என்கிட்ட ஒரு பழக்கம் என்ன இருக்கு அப்படின்னா, நான் போற வழியில எந்த இடத்துல விபத்து ஏற்பட்டாலும் என் கையில எப்பயுமே வண்டியில வந்து வாட்டர் பாட்டில் இருக்கும். ஸோ ஒரு அம்மாவும் பொண்ணும் வந்துட்டு வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டாங்க. அவனுக்குள்ள யாருமே வண்டியை நிப்பாட்டவே இல்லை. ரொம்ப ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையா இருந்துச்சு. அந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டி அவங்களுக்கு தண்ணி கொடுத்துட்டு அவங்கள ஓரமா உட்கார வச்சுட்டு அவங்களுக்கான ஃபர்ஸ்ட் எய்டு என்ன பண்ணணுமோ அது அங்க இருக்க சுற்றி உள்ளவங்களாம் நம்ம நிக்கவும் நின்றுட்டாங்க. அதை பண்ணிட்டு போனது வந்து அந்த பொண்ணு மொபைல் நம்பர் வாங்கிட்டு போய் ஸ்டில் என்னோட காண்டாக்ட்ல இருக்காங்க. இன்னமும் என்கிட்ட வந்து பேசுவாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும்.
0: உறவாயிட்டாங்க
1: கண்டிப்பா.
0: ஆமா, இன்னும் சிலர் வந்து பிராணிகளை வந்து வளர்ப்போம் இல்லையா, பூனையா இருக்கட்டும் நாயா இருக்கட்டும் இல்ல சின்ன செல்ல பிராணிகள் வளர்ப்போம். அது வளர்த்துட்டு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது அது ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் அதுக்கு ஊசி போடுறதா இருக்கட்டும், நம்ம கூட பிறந்த சகோதரன் மாதிரியே அதையும் நம்ம வந்து ட்ரீட் பண்ணுவோம். நிறைய வீட்டில் நானும் பார்த்துருக்கேன்.
1: வீடுகள் மட்டும் இல்லை, ஆடு மாடு வளர்க்குற இடத்துல கிராமங்கள்
0: அதுதான். ஆமாம்,
1: சொந்த பிள்ளை மாதிரியே.
0: ஆமாம், அதுக்கு உடம்பு முடியலன்னா இவங்களும் சாப்பிட மாட்டாங்க அந்த இடத்துல, அந்த ஒரு பாண்டிங். இன்னொன்று வந்துட்டு அந்த மாதிரி அது தவறிச்சு அப்படின்னு சொன்னால் இறந்துட்டது அப்படின்னா அதை தூக்கி போட்டுற மாட்டாங்க, எப்படினாலும் அது போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு குழி தோண்டி அதை வந்து நல்லா புதைச்சு அதை வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க, அதுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. இந்த விஷயங்கள் வந்து நிறைய இடத்துல நடக்குது. அந்த இடத்துலையும் சரி, ஏதோ ஒரு பிராணி தானே அப்படிலாம் கிடையாது, அதுவும் வந்து ஒரு உயிர், அதுக்கு கொடுக்குற மரியாதை நம்ம கொடுக்கணும் அப்படின்ற அந்த இடத்துலையும் வந்து ஒரு ஹியூமனிட்டி இருக்கு.
1: காக்கப்படுது கண்டிப்பாக. 11:24 இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக வணக்கம். வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க.
3: இனிய முற்பகல் வணக்கம் பாரு ரெண்டு சகோதரிகளுக்கும்.
0: வணக்கம்.
3: குழந்தைகளுக்குமே.
0: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் தேனி மாவட்டம் சின்னமுளூர் சசிகலா பேசுறேப்பா.
1: அவங்க பேசுற கருத்துக்களை அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சு கேட்க போறாங்க, அதனாலதான் வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. சொல்லுங்க.
3: இல்லப்பா, இன்னைக்கு ஒரு ஒரு சமயத்துல வந்து கேட்டா மனம் சந்தோஷமா இருக்குப்பா.
0: சரிங்கம்மா சரிங்கம்மா, சந்தோஷம்மா.
3: மனித நேயம் இன்னும் சாகலப்பா.
0: எதை வச்சுமா சொல்றீங்க?
3: அன்பு காட்டுதாப்பா மனித நேயம். இது வந்து யாரும் சொல்லி கொடுத்து வருவது இல்லப்பா. நம்முள்ள எழுகின்ற ஒரு ஆத்மார்த்தமான உணர்வுப்பா. நம்ம பெற்றோர்கள் செய்கின்ற நல்ல காரியங்களை பார்த்து பார்த்து வளர்ந்த குழந்தைகள் இன்றும் வந்து மனித நேயத்தோடு இருக்காங்கப்பா. உதாரணம் என்னுடைய பிள்ளைய சொல்ல, என்னுடைய பெண் பிள்ளைய சொல்லலாம்ப்பா. பெங்களூர் இருக்காப்பா. தினந்தோறும் பா அந்த நம்ம நன்றி உணர்வு மிக்க நாய்க்கு வந்து உணவு வைக்கிறாப்பா. அது வந்து யாரு இல்லைன்னு சொல்லி கேட்டாலும், அவ அபார்ட்மெண்ட்ல குடியிருக்கிறா, யாரு இல்லைன்னு சொல்லி எந்த ஊழியர் கேட்டாலும் ஓடி சென்று பணமோ உணவோ கொடுக்கின்ற வழக்கம் தாப்பா எனக்கு மனித நேயத்திற்கு சிறந்த உதாரணமா இருக்குது. நான் எப்படின்னாப்பா தினந்தோறும், அதாவது நம்ம மனித நேயத்துக்கு மட்டும் இல்லப்பா, காக்கை குருவி எங்கள் ஜாதி பார்வையார் பாடுற மாதிரி தினந்தோறும் காக்கைக்கு வந்து உணவளித்து வர்றேன்ப்பா. பறவைகள் விதைப்பதும் இல்லை, அறுவடை செய்வதும் இல்லை. நம்மனால இயன்ற அளவுக்கு வந்து அந்த பறவைகளுக்கு வந்து உணவு கொடுப்பது கூட மனிதனே என்றப்பா நினைக்கிறேன்.
0: அருமை அருமைமா, அதாவது உணவு கொடுக்கிறது
3: அதனாலதான்ப்பா. வாய்ப்புக்கு நன்றிப்பா.
0: நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா. நம்ம நேர்கள்

0: கொடுத்தா ஒரு மணி நேரமும் பத்தாது நம்ம நேயர்களுக்கு.
1: கண்டிப்பா, அதுவும் இப்படி இப்பேற்பட்ட தலைப்பு கொடுத்தா பேசிக்கிட்டே இருக்கலாம் இல்லையா?
0: ஆமா, மனித
1: நேயம்.
0: 25-30-70, 25-30-70 எண்களை தட்டு வரலாம். 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன்
1: கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
0: வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க?
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகையில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: இருவருக்கும் இனிய வணக்கம்.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்பளம் தெற்கில் இருந்து சா சிவகுமார் பேசுறேன். இருவரும் நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோங்கய்யா. சொல்லுங்கய்யா, மனித நேயமே மகத்தானது, உங்களுடைய கருத்துக்கள்?
2: அதாவது மனித நேயம் வந்து மகத்துவமாக இருக்கணும் அப்படின்னாலே, அந்த அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, எல்லோருமே மனித நேயத்தோட நல்ல ஒரு மாண்புடனே இருக்கிறார்கள். என்ன கேட்டீங்கன்னா, உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை அவர்களிடத்துல நிறைய இருக்கிறது. இப்ப மனிதர்களுக்கு மட்டுமே அந்த மனித நேயம் இருக்கணும் அப்படின்னு இல்லம்மா, மனிதனுக்கு மட்டுமே உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு இல்ல, கால்நடைகளுக்கும் நம்ம வந்து உதவி செய்கின்ற போது அந்த மனித நேயம் வளர்ந்து கொண்டுதான் இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு கால்நடைய பாத்தீங்கன்னா, ஒரு ஏதோ ஒரு சேத்துலயோ உள்ளது ஒரு மரத்திலயோ அது சிக்கி கொள்ளுகின்ற போது, அதை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு போகாம அதை வந்து எடுத்து விட்டு அந்த கால்நடையை ஒதுக்கி கொடுத்து போனோம்னா, அதுவே ஒரு மனித நேயம். அதே போல போகக்கூடிய பாதைகள்ல ஏதோ ஒரு முள்ளோ கல்லோ இருந்ததுன்னா, அதை எடுத்து அங்கிட்டால தூர போடுத்து போனோம்னா, அதுவே ஒரு மனித நேயம்தான். ஏன்னா மற்றவர்கள் நடக்கின்ற போது இது நிச்சயமாக அவங்க கால்லையோ இல்ல ஏதோ ஒரு காயத்தை ஏற்படுத்தும், அதனால இதை வந்து நம்ம வந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு நிறைய பேர் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதுல நாங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மனித நேயமிக்க எண்ணங்கள் கூட இருக்கிறது அப்படிங்கறத என்னுடைய கருத்தை பதிவு
1: செய்கிறேன். மனித நேயங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் எல்லாம் கிடையாது. நம்ம போற வழியில ஒரு சின்ன புன்னகை, யாருக்காவது ஒரு சின்ன உதவி, இல்லனா அட்லீஸ்ட் அடுத்தவங்க வழியில நம்ம குறுக்கணிக்காம இருக்கிறது, இது எல்லாமே மனித நேயம் தான்.
0: அதாவது கேள்விப்பட்டிருக்கேன் என்னன்னா, நம்ம வந்து காசு கொடுத்தாதான் அவங்களுக்கு உதவி பண்ற மாதிரி இருக்கும், இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய உதவி நம்ம பண்ணணும், பொருளாதாரம் உதவி அந்த மாதிரி அப்படின்னா இல்லை, அவங்க ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது அவங்களுக்கு ஆறுதலா 4 வார்த்தை பேசினாலே அதுவே பெரிய ஒரு
1: பெரிய
0: உதவி தான். ஏன்னா அவங்களுக்கு அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்க போகுது, துணைக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்றதை விட. சரிங்களா, சரி ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். இதோ

நேயர்களுக்கு வணக்கம். நான் உடன்பிறப்பை படத்துடைய இயக்குநர் ராசவணன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. ரொம்ப நல்ல நிகழ்ச்சிகள், நிச்சயமா உங்க நெஞ்சத்துக்கு இதமானதா இருக்கும். தொடர்ந்து கேளுங்க.

0: நேரம் 11:34 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இது கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு மனித நேயமே மகத்தானது.
1: நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருக்காங்க. இனிப்புல காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார் இங்கிருந்து வருக? வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம் சொல்வது விஜயலட்சுமி, மகாத்மா காந்தி நகர்.
1: சொல்லுங்கம்மா.
2: மனித நேயம் கேட்டீங்க மேடம். ஜாதி மதம் இனம் எல்லாத்தையும் கடந்து மற்ற மனிதர்களின் தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவுவது, உதவுவதை குறிக்கும் ஒரு உயர்ந்த பண்பு தான் மனித நேயம்.
1: அப்படி நீங்க யாருக்காவது உதவி புரிஞ்சிருக்கீங்களா, இல்ல யாருக்கிட்டனாலும் உதவி பெற்றிருக்கீங்களா?
2: நான் வந்து இந்த பஸ்ல எங்க பொண்ணுக்கெல்லாம் வெளியூர்ல இருக்கிறதுனால மேரேஜ் பண்ணி பஸ்ல போகும்போது எனக்கு யாருமே தெரியாது மேடம். அவங்க நான் ஏறது பஸ் ஸ்டெப்ல ஏறது பார்த்துட்டு எங்க இடம் போட்டு வச்சு அவங்க கூட்டு பக்கத்துல உட்காரும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம் தாங்காது. அதே மாதிரி நான் மனசுல உட்காந்துருக்கும் போது வேற யாராச்சும் வராங்கன்னு
1: வச்சுக்காங்களேன்,
2: அவங்களுக்கு வந்து இடம் போட்டுருவேன், போட்டு உட்கார வச்சு யாருமே தெரியாது, அறிமுகம் இல்லாதவங்க. அது மாதிரி எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம வந்து அதை செய்யறது நம்ம உயர்ந்த பண்பு. ரெண்டாவது, நான் ஒரு நாய் வந்து டெய்லி வாசல்ல எங்க நாய் இல்ல மேடம் ரோட்ல இருக்கிறது போல பால் வாங்கும்போது கரெக்டா வந்து நிக்கும். நான் பால் ஊத்தி ஊத்தி பழகிட்டேன்னா என் கூடயே வருது மாதிரி எங்க போனாலும் எனக்கு சந்தோஷம் தாங்காது. எல்லா உயிர்களுக்கும் நம்ம அன்பு செலுத்துவதுதான் மேடம் மனித நேயம்.
1: நிச்சயமாமா, எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் செய்வதுதான் ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி இனிப்பில் வந்தமைக்கு. இனிப்புல காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகையில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: மதுரை பில்லாம்புரம் மீனாட்சி காந்தி ஈஸ்வரலால் தற்போது ஓசூர்ல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்கய்யா, உங்களுடைய கருத்துக்கள் என்னது?
3: தலைப்பு கொஞ்சம் சொல்லிருங்க. தலைப்பு
0: மனித நேயமே மகத்தானது.
3: என்னது
1: நிகழ்ச்சி கேட்கலையா நீங்க?
3: நிகழ்ச்சி இங்க இந்த சகாரன்னு போட்டேன், கிடைச்சிருச்சு. சொல்லுங்க தலைப்பு.

0: சொல்லுங்க.
1: மனித நேயமே மகத்தானது.
0: மனித நேயமே மகத்தானது, ரைட். அந்த தலைப்பை பத்தி கொஞ்சம் பேசணும்.
2: நீங்க வந்து நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க, கேட்டதுக்கு அப்புறம் நீங்க லைன் ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க. நேரம் 11:37. நம்ம கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையில் ஒரு பாடலை தொடர்ந்து இணையலாம்.

0: நேரம் 11:41. இங்கே நான் டைம் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: அதுதான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: உனக்கு விஷயமே தெரியாதா?
0: என்னது?
1: நேத்துலேருந்து வசனகானங்கள் நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான விஷயத்தை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், தெரியுமா தெரியாதா?
0: தெரியும், ஆனால் தெரியாது.
1: சரி, நானே சொல்லிடுறேன், நீ இத்தனை குழப்பு குழப்புற என்ன அப்படின்னா, வசனகானங்கள் நிகழ்ச்சியில் நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம். நம்மளுடைய மதுரை பண்பலை முகநூல் பக்கத்தில் தினமும் ஒரு கேள்வி கேட்கப்படும். நேற்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அந்த கேள்விக்கான பதிலை வந்து இன்னைக்கு வசனகானங்கள் நிகழ்ச்சியில் யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்காங்க, யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றவங்க பேரை வந்து நம்ம வசனகானங்கள் நிகழ்ச்சியில் சொல்லுவோம். இந்த விஷயம் தான் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோம். சரி, தெரியும் தெரியாதுன்னு ட்விஸ்ட் வச்சியே, நேற்றைய கேள்வி என்ன?
0: எனக்கு தெரியுமே, இந்தியாவின் எந்த நகரம் ஏழு மலைகளின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது? இந்த கேள்விக்கான பதில் தான்.
1: வாவ், சூப்பர், கண்டுபிடிச்சிட்டீங்க. கண்டிப்பா கேட்டுட்டு இருக்க நேர்கள், நீங்களும் நம்மளுடைய முகநூல் பக்கத்துல இதே கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. முகநூல் பக்கத்துல உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.
0: ஆமா, அப்படி சொன்னா உங்களுக்கு என்ன ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொன்னா, நேற்றைய கேள்விக்கு இன்னைக்கு அவங்க பதில் சொன்னாங்கன்னா, இன்று வசந்தகானங்கள் நிகழ்ச்சியில ஒரு மணில இருந்து 2 மணி வரைக்கும் வசந்தகானங்கள் நிகழ்ச்சி நடைபெறும். அந்த நிகழ்ச்சியில நடுப்பட்ட பகுதியில வந்து அந்த நேர்களுடைய பெயர்கள் வந்து நம்ம வந்து சொல்லுவோம்.
1: கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முகநூல், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாமே மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். மதுரை பண்பலை அப்படின்றத நம்மளும் இனிமேல் லைவாக அவங்களுடைய கொடுக்குற கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பேசி ஒரு சூப்பரான ஒரு வைபோட கொண்டுட்டு போயிடலாம் நிகழ்ச்சியை.
0: நேர்கள் வந்து சும்மாவே காத்துட்டே இருப்பாங்க, நம்மளுக்கு வந்து ஃபோன் காலில் தான் நம்ம பேசணும், இன்னொன்று வந்து லெட்டர்ஸ் மூலமாக தான் நம்ம வந்து டச்சில் இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ அது மட்டும் இல்லை, சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் நம்ம டச்சில் இருக்கலாம்.
1: 11:43, கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சிக்குள்ள என்டர் ஆயிரலாமா? வசனகானங்கள் அப்படின்னு அங்கேயே கமெண்ட் பாக்ஸ்க்கு அப்படியே யோசிச்சுட்டே போயாச்சு. சரி, இன்னைக்கு கண்ணாடி மாளிகையில மனிதநேயமே மகத்தானது அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்களை கேட்கலாம் காற்றலைகள்ல. இனிப்புல காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கும், நீங்க யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: போக்குவரத்து எல்லாருமே கொஞ்சம் சிரமமா இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மனிதாபிமானம் வந்ததுனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் அன்னதானம், தந்தானம், கண் தானம், ரத்த தானம், உடல் தானம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா தானங்களே நிறைய நிறைந்திருக்கு என்பது குழந்தைனாதான் கருத்து. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே போனோம், நம்ம சொல்லிருக்கேன், ஏற்கனவே இறந்து போன உடம்பு மண்ணுக்கு போகலோட பிறருக்கு பயன்பட வேண்டும், உண்டுங்களா?
1: கண்டிப்பாக
2: கண்டிப்பாக, அந்த தானம் பெருசு. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன போலவே பசி என்று வருவர்களுக்கு போதும் என்று சொல்லும் மனம் என்னன்னு கேட்டீங்கன்னா
0: சோறுதான்.
2: அந்த சோரை வந்து முதல்ல யாருக்கு ஒரு வேலைக்கு குண்டி காயமா கொடுக்கிறோமோ கண்டிப்பாக மனிதனமும் அதிகமாக வளரும், மனிதனோட வளர்ச்சி பெருகும். மனிதனோட குடும்பம் பாத்தீங்கன்னா, யார் தானம் பண்றாங்களோ அன்னதானம், அவங்க வீட்டிலே அன்னலட்சுமி என்று சொல்லக்கூடிய அஷ்டலட்சுமி அனுக்கிரகம் பெருகும் என்பது குழந்தைநாதன் கருத்து. வாய்ப்பு.
1: நன்றி நன்றி நன்றி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அந்த காலத்துல எல்லாம் சுமையா பாத்தீங்க அப்படின்னா, வீட்டு வாசல்ல பெரிய உரல் வச்சிருப்பாங்க.
0: எதுக்கு
1: எதுக்கு தெரியுமா? அது நிறைய தண்ணி ஊத்தி வச்சிருப்பாங்க. அப்ப வந்து காகங்கள் வரட்டும், ஏதாவது வந்து அந்த 5 அறிவு ஜீவன்கள் வந்து அந்த தண்ணி தாகத்தை வந்து தீர்த்து கொள்ளுமா. அதனால கிராமப்புறங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா, வீட்டுக்கு ஒரு வாசல்ல வந்து பெரிய உரல் போட்டிருப்பாங்க. அந்த உரல் நிறைய எப்பயுமே தண்ணி இல்லைன்னா நெல் வகைகள், இந்த அரிசி இதெல்லாம் போட்டே வச்சிருப்பாங்க,
0: பறவைகள் வந்து பசியாரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு.
1: நிச்சயமா.
0: ஆமா, நேரம் 11:45, ஒரு சிறிய இடைவெளியை தொடர்ந்து இணையலாம்.
3: கல்யாணத்துல கவனிச்சியா?
4: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு,
3: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.

0: கண்ணாடி மளிகை கேட்டுட்டு இருக்கோம். இணையும் நேர் வருக. வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: என்ன
2: சொல்ல போறீங்க?
1: சொல்றது வந்து என் மையம் வந்து மாசம் மாசம் இந்த ரத்த தானம் கொடுக்கும் மேடம். ரொம்ப மேடம் அது கொடுத்துட்டு வந்துட்டு அந்த பையன் மூஞ்சிய பார்த்தாலே அப்படியே ரொம்ப பாவமா இருக்கு மேடம். எனக்கு அழுத வந்துடும்.
2: அதெல்லாம் இல்ல, ரத்தம் கொடுக்க கொடுக்க ரத்தம் மூரத்தான் செய்யும். அதனால வந்துட்டு
1: அத சொல்லும் போது சொல்லுவேன், எங்கயோ இருக்கவங்களுக்கு நான் அந்த ரத்தம் கொடுப்பேன். அவங்க வந்து என்கிட்ட வந்து எவ்வளவு சந்தோஷமா சொல்லுவாங்க தெரியுமா? அப்ப அவன் சொல்லும் போது அந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். ஆனா ஏப்பா இப்படி ரத்தத்தை குடுத்துட்டு வர, ஏப்பா இப்படி ஒரு நேரம் இல்லைனாலும் இப்பதானப்பா குடுத்துட்டு வந்த 15 நாளைக்கு முன்னாடி.
2: அப்படி எல்லாம் எடுக்க மாட்டாங்களே.
1: இல்ல மேடம் அப்படிதான் எங்கயோ இருந்து கேட்டுருவாங்க மேடம். என் ஃப்ரெண்டு போன்
2: பண்ணிருக்கான் மேடம்,
1: அதனால இது போய் குடுத்துட்டு வரும் மேடம். அந்த குடுத்துட்டு வந்ததுக்கு இந்த அவார்டு குடுத்து அந்த பையனுக்கு ஒரு பட்டம் குடுத்திருக்காங்க மேடம். அந்த பேப்பர் குடுத்து விட்டுருக்காங்க.
2: உங்க பையன் செய்யறது வந்து ஒரு மிகப்பெரிய சேவை தான் சரிங்களா. மற்ற உயிர்களுக்கு ஒரு எமர்ஜென்சி டயத்துல அவங்க வந்து ஹெல்ப் பண்றது வந்து இதை விட ஒரு சூப்பரான பையன் அப்படின்றத நீங்க பெருமைதான் படணும்.
0: ஆனா இதே வேளையில நீங்க உங்க பையனை வந்து பாதுகாத்துக்கோங்க. நல்ல சத்துள்ள சாப்பாடு கொடுக்க, அந்த பையனோட ரத்த ரத்த சோகை வந்துடாம நீங்க பாதுகாப்பா வச்சுக்கோங்க.
1: அதே மாதிரியே வச்சு கொடுப்பேன் மேடம். வயசு 26 ஆச்சு மேடம். ஆனா 26 18 வயசுல இருந்து அந்த பையன் ரத்தம் குடுக்கறேன் மேடம்.
2: ரொம்ப சந்தோஷம்.
1: அதெல்லாம் ரொம்ப பிடிச்சது மேடம். உங்ககிட்ட நான் பெருமைக்கு சொல்லல, ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம்.
2: நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா.
1: இன்னும் ஒண்ணு மேடம், இந்த பஸ்ல போகும்போதெல்லாம் இடம் குடுக்கணும் மேடம். வயசானவங்களுக்கு யாருக்கா இருந்தாலுமே இடம் குடுக்கணும் மேடம். அந்த ஏதோ ஒரு பொறுமையா கடைபிடிச்சாங்கன்னா நல்லது மேடம்.
2: நன்றி
1: மேடம். நன்றி மேடம்.
0: நன்றிங்கம்மா இணைப்பில் இணைந்ததற்கு. நேரம் 11:49 கேட்டுக்கொண்டிருப்பது கண்ணாடி மாளிகை.
2: இனிப்பிள்ளை காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார் இங்கிருந்து வருக? வணக்கம்.
0: வணக்கம்.
3: நேச உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள். இரு சோழர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். மதுரை ஜவகர்புரத்துல இருந்து உங்கள் அன்பு சொன்னிப்பா.
0: மாலை வணக்கம்மா.
3: காலை வணக்கம். காலை வணக்கம். முற்பகல் வணக்கம். முற்பகல் வணக்கம்.
0: சரிங்கய்யா, சரிங்கய்யா. சரி, பல வணக்கங்களை சொல்லிட்டீங்க.
3: அந்த நாளையில சவரி நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, உரல்ல தண்ணீர், உரல்ல வந்து வெளியில தான் மா உரல் கிடக்கும். அத மாவு ஆட்டி முடிச்சுனு அப்படியே போட்டுட்டு வந்துருவாங்க. தண்ணீர் வச்சிருப்பாங்க, அதற்கு வேண்டிய கால்நடைகள் அந்த குருவிகள் எல்லாம் சாப்பிடறதுக்கு தண்ணீர் அல்லது தானியங்கள் போட்டு வைப்போம். இப்ப எல்லாம் அங்க எங்க இருக்கு சாவடிகள் இருக்கு. அந்த காலத்துல முக்கு முக்குக்கு சாவடிகள் இருக்கு. இப்ப இருக்கு, ஆனா பெரும்பாலும் 4% வரைக்கும் தான் இருக்கு. சாவடிகளுக்கும் திண்ணைகள் கட்டி வைப்பாங்க, நல்லா களைப்போடு வருவாங்க. ஒவ்வொரு தண்ணி அப்ப எல்லாம் சொம்புல நிறைய மோர் கொடுப்பாங்க. எவ்வளவு அந்த களைச்சு போய் அந்த மோர்கள் கொடுப்பாங்க, கூப்பிட்டு கொடுப்பாங்க. ஆமா, தெருவில போய்கிட்டு இருக்கல, நடுவேல போய் போயிருக்க சாலைகள் வழி போய் போய்கிட்டு இருக்கல, ஒரு மடாலயம் இருக்கும். அந்த மாதிரி உட்காந்து களைப்பாரு இலைப்பாரிட்டு போவாங்க. அந்த காலத்துல மனிதனே இருந்தது, ஆனா இப்ப கிடையவே கிடையாதுன்னு அடிச்சு சொல்றேன். 4% இருக்கு, 10%. அதனாலதான் நல்லோர் மேலும் தீயொரு மொழியும் இறைவன் வந்து மழையை பொழிய வைக்கிறாரு. அதனால ஒரு அந்த காலத்துல ஒரு மனித நேயம் இப்ப கிடையவே கிடையாது சௌரி.
0: அந்த அதாவது அந்த காலத்துல உள்ள மனித நேயம் இப்ப இல்ல, ஆனா இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி மனித நேயம்
2: மாறி இருக்கு. கண்டிப்பா
3: மாறி இருக்கு. ஒரு மாறினா அவ்வளவுதான். அதாவது என்ன, 10 குழந்தைகள் பெற்றெடுத்தாங்க. எப்படி ஒற்றுமை இருந்த பெரிய இல்லீடான். அதாவது அந்த காலத்துல வந்து சிறிய இடம் 10 பிள்ளைங்க, சிறிய இல்லிடம் 10 குழந்தைங்க ஒருத்தருக்கு விட்டு கொடுத்தாங்க. அந்த இடத்துல குடும்பத்திலேயே மனித நேயம் இருந்தது. இப்ப வந்து பெரிய இல்லிடம், 2 பேர் தான், கணவன் மனைவி 2 குழந்தைங்க. அது 2 குழந்தைகளாம் கிடையாது, இப்ப 1 குழந்தையோட தான் போறாங்க. பெரிய இல்லிடம், கணவன் மனைவி, 1 குழந்தை. அந்த இடத்துலயே அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, மனித நேயம் கிடையாது, குடும்பத்திலேயே கிடையாது. அதனால நம்ம குடும்பத்துல வளர்த்துக்கணும், நம்ம குழந்தைகளுக்கு சொல்லணும். அப்ப வந்து நம்ம தெரு இருக்கும், தெருவுல இருந்தா ஒரு ஊர் நல்லா இருக்கும், மனித நேயம் ஒரு நாடே நல்லா இருக்கும். நம்ம நம்ம வந்த மனித நேயத்தை வீட்டுல இருந்துதான் வந்து கொண்டுட்டு வரணும்னா என்னுடைய கருத்து. ஆனா என் முன்ன மாதிரி உள்ள மனித நேயம் குறைந்து விட்டதுதான் என்னுடைய கருத்து.
2: தேங்க்யூ. கடைசியா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன அப்படின்னா, 1 குழந்தையோ 2 குழந்தைகளோ எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் வீட்டில இருந்து நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் தான் வளர்ந்து வரும்போது அவங்களுக்கு வரும்.
0: பெற்றோர்கள் தான் முதன் ஆசிரியர்கள்.
2: கண்டிப்பாக. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.

0: காத்திருக்கீங்க. வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் எங்கேது?
1: என் பேர் ஆனந்தகுமார், வடக்கு மாசி.
0: சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னது?
1: மனிதநேய மகத்தான. ஏன்னா பாத்தீங்கன்னா, இப்ப அன்னை தெரசா எல்லாம் அவங்க பாத்தீங்கன்னா மனிதநேயங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் எல்லா மக்கள் மனசுலயும் ஒரு அன்னையா கடவுளா வாழ்றாங்க. காரணம், மனிதநேயம் வந்து எவ்வளவு உன்னதமானங்கிறத நம்ம பாத்தீங்கன்னா அன்னை தெரசா சேவைகள் மூலமா இவருக்கு செய்யற சேவைகள். இப்ப நம்ம அன்றாட வாழ்க்கையிலே பாத்தீங்கன்னா, நம்மட ஏழ்மை நிலையில இருக்கவங்களுக்கு ஒரு உணவு தரதா இருக்கட்டும், ஒரு ஆறுதலான வார்த்தைகள் சொல்றதா இருக்கட்டும், இல்ல நம்ம சொந்தங்கள் அவங்கள்ட்ட ஒரு ஒரு ஆபத்து காலங்கள்ல ஒரு குறிப்பறிஞ்சு செய்யற உதவிகள், இது எல்லாத்துலயும் மனிதன் நிரம்பி இருக்கு. மனிதன் உலகம் வந்து இன்னும் இயங்கிட்டு இருக்காங்க.
0: நன்றி. கண்டிப்பாக, கண்டிப்பாக நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு. ஒவ்வொருத்தவர்களுக்கும் ஒவ்வொரு விதமான மாறுபட்ட கருத்து. அதுக்காக மனிதநேயம் இல்லை என்று சொல்லிட முடியாது. மனிதநேயத்தினால்தான் உலகம் இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்த நேயர் சொல்லிட்டு போயிருக்காங்க. 11:52 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகை கேட்டுட்ருக்கோம். இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர், வருக, வணக்கம்.
2: வணக்கம் இருவருக்கும். வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னது?
2: அருமையான தலைப்பு, மனிதநேயம் கொடுத்துருக்கீங்க. ஆமா, நான் என்னடா, நான் வந்து அங்க அங்க மதுரையில இருந்து எங்க ஊருக்கு வந்து இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன் மேடம். மொத்தமா
0: சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, என்னப்பதான் இருக்கும்?
2: இல்ல, மதுரையில இருந்து என்ன மொத்தமா கோயிலுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறப்ப என் குடும்பத்துல மொத்தமாடி ஒரு இதுல வெயிட் பண்ணி தனித்தனியா பொருட்கள் வாங்குறோம். நான் மட்டும் தனியா அங்கிட்டு போட்டு போயிட்டு விட்டுட்டு இருக்கேன். அவங்க வண்டியை விட்டுட்டு அவன் ஐயோ, அந்த காசு வேற இல்ல. என்ன இப்படி நம்ம குடும்பத்துல உள்ளவங்க யாரையுமே காணாமே, எப்படி ஓரம் தரலையே, பசுக்கு வேற காசு இல்லையே அப்படின்னு நினைச்சு அவங்களுக்கு யாரையாச்சும் போன் வாங்கிட்டு அவங்கள்ட்ட போன் பண்ணுவோமான்னு போனா. ஒருத்த போன் பண்ண தம்பி, எதுக்கு எதுக்காண்டி போன் பண்ணுங்க, காசுக்கு இல்ல ஊருக்கு போறதுக்கு அப்படின்றதுக்கு அப்படியே இதுக்காண்டியே போன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி செலவு காசு கொடுத்து சாப்பாடு வாங்கி வாங்கி கொடுத்துட்டு போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொன்னாரு மேடம். ரொம்ப யாருன்னே தெரியல, ரொம்ப உதவி பண்ணாரு பாத்தீங்களா. பசுக்கு வந்து காசு கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்து போயிட்டு வாப்பா, அதான் இதெல்லாம் ஒரு சின்ன உதவி, இதுக்கு போய் போன் அடிக்க போற அப்படின்னா வேற எதுவும் போக நினைச்சேன் அப்படின்னு வாங்கி கொடுத்து யாருன்னே தெரியாது மேடம். ரொம்ப உதவி பண்ணதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க அவர் உதவி பண்ணத.
0: சரிங்க சரிங்க, ரொம்ப அதாவது நீங்க வந்து அந்த அனுபவிச்சு அந்த ஒரு இதை சொல்றீங்க, நிகழ்வை சொல்றீங்க.
2: தெரிஞ்சவங்களே இந்த காலத்துல வந்து உதவி பண்ண மாட்டாங்களா? அவங்க யாருன்னு தெரியாது. அது ரொம்ப உங்க திரும்ப காசு வந்து வாங்கிக்கங்க, நம்ம ஒண்ணு இல்ல இல்ல வேணாம் வேணாப்பா, இதுக்கெல்லாம் போய் திரும்ப காசு வாங்குவாங்களா அப்படின்ட்டு அந்த உதவி பண்ணதுக்கு அர்த்தமே எல்லாம் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க மேடம். அது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு.
0: சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க பங்கேற்றதுக்கு. எனக்கு இவங்க சொல்லவும் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, ஒரு 1 month பிஃபோர் நினைக்கிறேன், நல்ல ஒரு சரியான மழை, மழையில் டூ வீலர் மாட்டிக்கிச்சு, டூ வீலர் எடுக்கவும் இல்லை. அப்போ வந்து ஓரமாக ரொம்ப நேரம், ஒரு 1.5 மணி நேரம் நிற்கும்போது மழைக்கு எல்லாருமே ஒதுங்கி நிற்கிறாங்க. அப்படி நின்றதுக்கப்புறம் மழை விட்டதுக்கப்புறமும் டூ வீலர் எடுக்க முடியல. ஒரு காவல்துறை அதிகாரி வந்து என்னம்மா அப்படின்னு கேட்டாங்க. சார், இந்த மாதிரி வண்டி எடுக்க முடியல அப்படின்னு, நீ இங்கேயே போட்டு போ, இங்கே கேமரா இருக்குது, நீ ஆட்டோவில் போ, வீட்டில் யாருனாலும் வர சொல்லு, நான் அது தட்டிக்கும் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. எங்கள் வீட்டிலேருந்து போய் வண்டி எடுக்கிற தட்டிக்கும் அந்த சார் வந்து அங்கேயே நின்றுட்டே இருந்தாங்க. அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாத ஒரு
3: இன்சிடென்ட். வந்துட்டு நபி பொன்மொழிகள் இருக்குது, இரக்கம் காட்டாதவன் இரக்கம் காட்டப்பட மாட்டான். நம்ம இரக்கம் காட்டினாதான் நமக்கு இரக்கம் காட்டப்படும். அது எவ்வளோ பெரிய வார்த்தை இல்லையா? அதே போல் நம்ம பணிபுரிகிற இடத்துலையோ, இல்லை நம்ம ஸ்கூலில் படிக்கிற இடத்துலையோ, இல்லை எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி, நம்ம ஒருத்தவங்களுக்கு அனுசரித்து போனால் தான் அந்த இடத்துல எல்லாமே வந்து சுமூகமாக நடக்கும். சரிங்களா? எப்படி சொல்கிறது, நான் தான் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி அந்த இடத்துல ஒன்றும் நடக்காது. திடீர்னு ஒருத்தவங்களுக்கு முடியாமல் இருக்குது அப்படின்னாலும் அவங்க வேலையை நம்ம பகிர்ந்துக்கிட்டு செய்யும் போதும் அந்த இடத்துல வந்து மனிதாபிமானம் வளர்ந்துட்டு தான் இருக்குது.
0: கண்டிப்பாக.
3: ஏன்னா நீ என்ன செய்கிறது, நான் என்ன உனக்கு செய்கிறதுன்னு இல்லாமல் நான் உனக்கும் செய்கிறேன், எனக்கு முடியாதப்ப நீங்கள் எங்களுக்கு செய்யுங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே ஷேர் பண்ணி பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் தான்.
0: ஆனால் பெரும்பாலான நேரங்களில் நம்ம வந்து எதிர்பாராமல், பிரதிபலனை எதிர்பார்க்காமல் தான் நம்ம வந்து செய்கிறோம். அப்போ அந்த இடத்துல மனிதநேயம் காக்கப்படுதுன்னு தான் சொல்லணும். மனிதநேயம் மகத்தானது அப்படின்னு ஒரு அழகான தலைப்பில் மனதை தொடும் பல நிகழ்ச்சியான பகிர்வுகளோட நம்ம பயணித்தோம் இல்லையா?
3: ஆமா. ஏன்னா இன்னைக்கு வந்து வேர்ல்டு ஹியூமனிடேரியன் டே, அதை வச்சுதான் இன்னைக்கு கண்ணாடி மாளிகையும் வளம் வந்தது.
0: ஆமாங்க, இந்த அவசர உலகத்துல ஓடிக்கிட்டே இருக்கோம். மனித வாழ்க்கையில நம்ம அடுத்தவருக்கு கொடுக்கும் மிகப்பெரிய பரிசு வந்து அன்பு அப்படின்னு ஆரம்பத்திலேயே சொல்லியாச்சு.
3: அந்த அன்பு எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, வீடு. இந்த வருடத்தினுடைய கருப்பொருளும் வீடுதான்.
0: மனித நேயம் மகத்தானது அப்படின்றது இந்த இயரோட கருப்பொருள் சொல்லியாச்சு. நம்ம ஆபத்தில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் நீட்டப்படும் ஒரு கை அப்படின்றது வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு விஷயம். பசியோடு இருப்பவருக்கு பகிர்

0: படும் ஒருவேளை உணவு அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். கலங்கி நிற்கும் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் ஒரு சின்ன ஆறுதல் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த வார்த்தை தான். ஒவ்வொன்றுமே இந்த உலகத்தை இன்னும் இயங்க வைத்துக் கொண்டிருக்கும் ஒரு மகத்தான மனித நேயத்திற்கான சான்று தான். இன்னைக்கு தலைப்புல நிறைய நேர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டாங்க. உண்மைதான், மதம், ஜாதி, இனம், மொழி என அத்தனை எல்லைகளையும் தாண்டி நாம் மனிதர்கள் என்ற ஒற்றை புள்ளியில் இணைப்பது இந்த மனிதநேயம் மட்டும்தான் சொல்லிட்டு
1: நிகழ்ச்சியை வந்து சந்தோஷத்தோட வந்து நிறைவு பண்ணுவோம். நேர்கள் வந்து ரொம்ப அருமையா வந்து பேசினாங்க இல்லையா?
0: கண்டிப்பா, நிறைவா ஒரே ஒரு விஷயம்தான், நமக்குள் இருக்கும் மனித நேயத்தை நாளைய தலைமுறைக்கு கடத்துவோம், நம்மை சுற்றி இருக்கும் அன்பையும் கருணையும் விதைத்து கொண்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நேரலை நிகழ்ச்சியில இருந்து விடைபெறுவது
1: சுமையா மற்றும்
0: ரோசி. நன்றி நேர்களே, நிறைவான பாடல்.

0: வணக்கம், நான் வினே பேசுறேன். நீங்க கேட்டு இருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ. உன்னாலே உன்னாலே விண்ணால
1: சென்றேன். மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: இன்னும் சில நொடிகளில் செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். உலகிலேயே மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். வேளாண் உற்பத்தியை அதிகரித்து உணவு உற்பத்தியில் முதன்மை நாடாக இந்தியாவை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா 2 நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார். பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். பேரவை விதியின் 110 கீழ் பல்வேறு அறிவிப்புகளை இன்று வெளியிட்ட அவர், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் தற்போதுள்ள 5 லட்சம் ரூபாய் 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக தெரிவித்தார். சென்னை பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 400 படுக்கை வசதிகளுடன் கூடிய பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டப்படும் என்று அவர் கூறினார். தஞ்சை, கோவை, மதுரை, திருநெல்வேலி, விழுப்புரம் ஆகிய 5 இடங்களில் மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும் என்றும் திரு விஜய் தெரிவித்தார். தமிழகத்தில் 7 புதிய செவிலியர் கல்லூரிகள் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். மயிலாடுதுறையைச் சேர்ந்த மீனவர்கள் ஈரானில் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்த கவனஈர்ப்பு தீர்மானத்தை இன்றே விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரியிலிருந்து கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் கடத்தி வரப்பட்ட மது பாட்டில்களை மயிலம் சாலையில் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 5 பேரை கைது செய்தனர். செங்கல்பட்டு உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிரஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கல்லையில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாளான இன்று 372 ரன் என்ற வெற்றி இலக்குடன் விளையாடி வரும் இலங்கை அணி 2வது இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 6 விக்கெட் இழப்பிற்கு 174 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் தில்லி அணி ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 71 என்ற எண்ணில் இணைவில் காத்திருக்கக்கூடிய முதல் சிநேகிதி யார் இங்கிருந்து வருக? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: திருநகர் மெகராஜ் பேகம் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: ரகசிய புருஷ் 115 மேடம். ஆகா என்ன பொருக்கன்ற
0: இந்த பாடல் கேட்கலாமா? நன்றி, இணைப்பில் வந்தமைக்கு
1: நன்றி மேடம்.
0: உங்களுக்கும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்கும் பாடல் இது காற்றலைகளில்

நேரம் 12:03 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. சிநேகிதிகளின் நேரமாய் சிநேகிதியே, சிநேகிதிகளை நீங்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்க மனசுக்கு பிடித்த பாடல்களை கேட்பதோடு மட்டுமல்லாமல் நீங்க உங்களுடைய தனித்திறமைகள் எதுவாக இருந்தாலும் வெளிப்படுத்தலாம். 0452 என்பது மதுரையின் முன் இணைப்பு. 25, 30, 170 அறிமுக சிநேகிதிகளும் மற்ற அனைத்து சிநேகிதிகளும் வரலாம். 25, 30, 100

0: மறுபடியும் சொல்றேன், அவளை பார்க்க நீங்க போகவே கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவளை பார்த்தே தீருவேன்.
0: கூடாதுன்னா கூடாது.
1: போவேன்.
0: கூடாது.
1: போய் தான். என்ன பாரு,

0: மறுபடியும் சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவகிட்ட போய் பேசுவேன்.
0: கண்டிப்பா சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: கண்டிப்பா சொல்றேன், பேசுவேன்.
0: பேசுவீங்களா?
1: பேசுவேன்.
0: நீங்க பேசுவீங்க?
1: நான் பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: கூடாது.
1: பேசுவேன்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும்

0: 8552-253-1366.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்த், கோல தான வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: That's right.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். 12:10 நிமிடத்துல இணையக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி யார் இங்கிருந்து வருக? வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து? நிலையத்தில் அனைவரும் நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்கம்மா? சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்? சரி, பாடல் கேட்டலாமா? நன்றி இணைப்பில் வந்தமைக்கு, உங்களுக்கும் கேட்டரசுக்கும் அனைத்து நேர்களுக்கும் பாடல்.

0: நேரம் 12:15, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ஸ்நேகிதிகளின் விருப்ப பாடல்களாய் இசைத்துக் கொண்டு இருக்கிறது இன்றைய ஸ்நேகிதி. இணைப்புல காத்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி யார் இங்கிருந்து வருக? வணக்கம்.
1: வணக்கம் சகோதரிக்கு.
0: வணக்கம். யார் இங்கிருந்து? நலமா இருக்கோம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கப்பா. நல்லா இருக்கப்பா.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு ஆணிவேர் படத்துல இருந்து நந்தன்னை ஒரு புது கவிதை எண்ணிய வண்ணங்கள் அந்த பாட்டு கொடுத்துருங்க.
0: ஓகே, வாணி ஜெயராம் அவங்க பாடிய பாடல் கேட்டுடலாமா?
1: கேட்கலாம். நன்றியா.
0: நன்றி நன்றி. இனிப்பில் வந்தமைக்கு உங்களுக்கு அவங்க கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்கும்.

0: நேரம் 12:20 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேர்கள் கேட்டிணைந்திருப்பது ஸ்நேகிதியை. இனிப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்துமா? சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்? சரி, பாடல் கொடுத்துடலாம். அதுக்கு முன்பாக சிறிய விளம்பர இடைவேளை. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் பாடல் கேட்கலாம். விளம்பர இடைவேளையை தொடர்ந்து
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: நேரம் 12:28 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இனிப்புல காத்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி யார் இங்கிருந்து வருக? வணக்கம்.
1: வணக்கம் தோழிக்கு.
0: வணக்கம். யார் இங்கிருந்துமா?
1: ராணி தேனி. நல்லா இருக்கீங்களா? எல்லாரும்
0: நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கோமா.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு நான் போட்ட சவால் படத்துல நெஞ்சே உன்னாசை என்ன நினைத்தானாகாதது என்ன, டிஎல் மகாராஜன் பண்ணதுமா.
0: சரி கேட்டலாம். நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. பாடல் இசைக்கிறது காற்றலைகளில்.

0: நேரம் 12:34 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்நேகிதியே. இனிப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி வருக. வணக்கம், யார் எங்கிருந்து?
1: கோமதி மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் கோமதி? சின்ன வரை. நன்றி இனிப்பில் வந்தமைக்கு. பாடல் இசைக்கிறது காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: நேரம் 12:39 எத்தேசிக்கும் வெண் இசையா இசைத்துக் கொண்டிருக்கிறது ஸ்நேகிதி நிகழ்ச்சி. நம்ம அதர் எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம். இனிய நண்பர்கள் வணக்கம் மேடம். ரோசி மேடம் அவர்களுக்கு
0: சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
1: சகுந்தலா ஜெயின்புரம் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: அனைவரும் நலமா இருக்கீங்க?
0: நலமா இருக்கும், அனைவருமே நலமா இருக்கும். பாடல் கேட்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
1: புல்வாய் பேசினும் துண்ணியா உன்னடி என் மனசு, பல்வாது இருக்க வரந்தரம் வேண்டும் வையகத்தில், தொழுவாக்கி இணங்கி இருந்து அழுத்தை செய்ப்பா திருப்புலியூர், சிறுநீர் புனல் தங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே, திருவாசகத்திற்கும் உருகா குரு வாசகத்திற்கும் உருக மாட்டார்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இனிப்பில் வந்தமைக்கு நன்றி. 12:40 உங்களுக்காகவும் கேட்ரஸுக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்துக்காக பாடல்.

0: கேட்கும் திசையில் நம்ம என்ன செய்யலாம் இசைக்கிறதா அகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதி நிகழ்ச்சி கேட்டு இருக்கும் இணைப்புல காத்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி வருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் பத்மாவதி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா என்ன பாடல் கேட்கலாம்? நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. உங்களுக்காகவும் கேட்ட ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் பாடல் இசைக்கிறது காற்றலைகளே.
2: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும் படி.
3: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே.
2: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
3: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
2: உன்ன நினைச்சு பாக்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
3: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
2: அதான்
3: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
2: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானு இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான புனிதமான புனிதமான

0: நேர்கள் இதுவரை கேட்டு இணைந்திருந்தது சிநேகிதியே சிநேகிதியோ நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மற்றும் பங்கு பெற முயற்சித்த அத்தனை சிநேகிதிகளுக்கும் நன்றி கூறி மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிநேகிதி ரூசி. நேர்களை அடுத்ததா வசந்த கானங்கள் நிகழ்ச்சி வலம் வர காத்துக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய மதுரை பண்பலை முகநூல் பக்கத்துல நேற்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அந்த கேள்விக்கு சரியான பதில நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல இருந்து நீங்க தெரிவிச்சீங்க அப்படின்னா அடுத்ததா வரக்கூடிய வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில உங்களுடைய பெயரோடு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரோடு சொல்லப்படும். சோ இன்றைக்கு ஒரு கேள்வி கேட்கப்படும். இன்றைய கேள்விக்கான பதில் நாளைக்கு நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் அப்டேட் பண்ணுங்க அப்படின்னா இன்றைக்கான கேள்வி வந்து நாளைக்கு உங்களுடைய பெயரோடு சொல்லப்படும். மறக்காமல் நம்மளுடைய மதுரை பண்பலை மற்றும் இன்ஸ்டாகிராம் முகநூல் பக்கம் ட்விட்டர் போன்றவைகளை ஃபாலோ பண்ணுங்க.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஒரு ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவும் கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா जो तीनों सेनाओं को समर्पित है, हर देशवासी को समर्पित है तथा भारत के हर सैनिक को समर्पित है, पैरामिलिट्री के अर्धसैनिक बलों के हर सैनिक को समर्पित है, रक्षा मंत्रालय से लेकर देश के एक एक नागरिक को ये गीत समर्पित है। हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है। रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं। मैं हूं आपका कैलाश खेर।
2: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना, जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना, हर संकट का समाधान है भारतीय सेना, भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना।

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய மதிய வணக்கம் அன்பர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் கேட்கும் நிகழ்ச்சியாக இது வசந்த கானங்கள். காவிய ராகங்களின் தொகுப்பாக கேட்கலாம் வசந்த கானங்கள். நிகழ்ச்சியில் உங்களுடன் சுமையா. இசைக்கும் முதல் கானம், 1965 ஆண்டு வெளிவந்த 1001 திரைப்படத்திற்கான பாடல் தான் கேட்க போறோம். இந்த படத்திற்கு இசையமைப்பு விஸ்வநாதன் ராமமூர்த்தி, கண்ணதாசன் வரிகள்ல பாடல் கேட்கலாம் டி எம் சௌந்தரராஜன் குரலோடு.

நேரம் 1:06. நேயர்களே, ஒரு புதிய துவக்கம். ஃபேஸ்புக்கில் மதுரை பண்பலை பேஜில் 2 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் நேயர்களுடைய பெயர்கள் வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் கேட்கலாம். ஸோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதில் சொல்லுங்க. மதுரை பண்பலை பக்கத்தில் நேற்று கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, இந்தியாவின் எந்த நகரம் 7 மலைகளின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது? இந்த கேள்விக்கு சரியான பதில் சொன்னவங்களோட பெயர்கள் அடுத்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டர், இதுல மதுரை பண்பலை பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்த கானங்கள். இசைக்கும் அடுத்த பாடல் டி எம் சௌந்தரராஜன் குரலில் வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.
3: வணக்கம், நான் பின்னணி பாடகி எம்ஆர் விஜயா பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலை 103.3. தொடர்ந்து கேளுங்கள்.

0: 1:12 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
5: வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
0: காவிய ராகங்களின் தொகுப்பாக கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த கானங்கள். இசைக்கும் அடுத்த பாடல் பாவ மன்னிப்பு திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்புல கண்ணதாசன் வரிகள்ல பாடல் கேட்கலாம் TM சௌந்தரராஜன் குரலோடு.

கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் வசந்த கானங்கள். இசைக்கும் அடுத்த பாடல் நிச்சய தாம்பூலம் திரைப்படத்திற்காக. டி எம் சௌந்தரராஜன் குரலில் பாடலை கேட்கலாம். இதோ

நேரம் 1:25 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காவிய கானங்களின் தொகுப்பாக வசந்த கானங்கள். இசைக்கும் அடுத்த பாடல் படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்திற்காக. இந்த படத்திற்கு இசையமைப்பு விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடலை கேட்கலாம் கண்ணதாசன் வரிகளோடு.

0: நேரம் 1:28:51. சுமையா
1: சார், சொல்லுங்க.
0: கானங்கள் ரொம்ப இனிமையான பாடல்கள் வழங்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா?
1: ஆமாங்க சார்.
0: ஓகே. பழைய பாடல்கள்னாலே நமக்கு ஒரு அலாதி ஒரு பிரியம் சந்தோஷம், அது ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா புரியும் பாட்டு இல்லையா?
1: அர்த்தமுள்ளதாக இருக்கும்,
0: அர்த்தமுள்ளதாக இருக்கும். சரி, நேற்று போல் இன்றைக்கும் நம்ம வந்து அந்த சோசியல் மீடியா நம்மளுடைய மதுரை பண்பாடு முகநூல் பக்கத்தில் நேற்று கேட்ட கேள்விக்கு யார் யாரெல்லாம் சரியாக பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தானா அப்படின்னு வலைவீசி நம்மளுடைய நேயர்கள் தேடி இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பதில்கள் 3 அப்படின்றத நம்ம வந்து நம்ம சொல்லலாம். யார் யாரெல்லாம் பதில்கள் வந்து நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க சொல்லலாம்.
1: இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 10 நேயர்கள் வந்து கொடுத்துருக்காங்க சார்.
0: சரி.
1: பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன், அறந்தாங்கி ஐயப்பன்,

0: மதுரை சோ சண்முகசுந்தரம், வெங்கடேஷ் பாபு, சரவணன் ராஜபாளையம், ராமநாதபுரம் எமனேஸ்வரம் என்எம் சுமதி, அன்பு ராணி சென்னை, திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, பாபு முள்ளக்காடு.
1: பரவாயில்ல, இப்போ இவ்வளோ பேர் வந்து நம்மளுடைய மதுரை பெண்பிள்ளை பக்கத்தில் அவங்களுக்கு அவங்களுடைய பொது அறிவு வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்றதுல ரொம்ப ஒரு ஆயத்தமாக இருக்கிறாங்க.
0: இதில் வந்து ஒரு நேர் வந்து மற்ற நிகழ்ச்சிகளுக்கும் வந்து பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க.
1: சரி,
0: ஒரு நேர் வந்து சொல்லியிருக்காங்க, எங்களுக்கும் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து அலாட் பண்ணி கொடுங்க, நாங்கள் வந்து எமனேஸ்வரத்துலேருந்து பேசுகிறோம், அறந்தாங்கிலேருந்து.
1: ஆமாம் ஆமாம், இப்போ நம்மளுடைய ராமேஸ்வரம் பண்பிள்ளை ஒளிபரப்பு எல்லை அறந்தாங்கி வரைக்கும் கூட போகுது.
0: ஆமாம்,
1: அறந்தாங்கி பட்டுக்கோட்டை வரைக்கும் கூட அது போகுதுன்றதுனால நமக்கு கூடுதலாக நேயர்கள் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்கன்றது மதுரை பெண்பிளைக்கும் ராமேஸ்வரம் பெண்பிளைக்கும் கிடைத்த ஒரு சொத்து அப்படிங்கிற வச்சுக்கலாம். சரி, பதில் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏழு நகரங்களினுடைய அமைவிடம் பார்த்தோம்னா நமக்கு சிம்லா அப்படின்னு நமக்கு வருது. சரி, சிம்லாவா அப்படின்னு இல்லை இல்லை திரிவேண்டம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, திரிவேண்டமா இல்லை இல்லை திருப்பதி அப்படின்றாங்க. பொதுவாகவே வந்து இது நமக்கு வந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம், ஏன்னா மலைகள் அப்படின்றது நம்ம இயற்கையின் கொடைகள் இல்லையா, அதன் மேல் அமர்வில் வந்து ஒரு இயற்கையாகவே அமைந்த சிம்லாவும் சரி, பகவான ஒரு திருப்பதியுடைய ஏழுமணியான ஏழு குண்டல வாடன்னு கூட சொல்லுவாங்க இல்லையா, அவருடைய அமைவாக அமைந்த திருப்பதியும் சரி, இந்த தொடர்கள் மலை தொடர்கள் வழியாக அமைந்த திரிவேண்டம் கிட்டத்தட்ட மூணுமே நெருக்கமான ஒரு பதில்களை சொல்லியிருக்கிறாங்க. பரவாயில்ல, நிறைய தேடல்கள் நேயர்கள் கொடுத்துருக்குறாங்க. இது சார்ந்த அதாவது இப்போ நம்ம ஏன் இந்த மலை கொடுத்துருக்கோம் அப்படின்னா, மலை வளங்கள் ரொம்ப முக்கியம் இல்லையா, மலை இருந்தால் தான் மழை பொழிவு நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த மலை வாசலுக்கெல்லாம் செல்லக்கூடிய நம்மளுடைய நேயர்கள் அந்த மலையினுடைய
0: சுற்றுச்சூழலை
1: வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்றத இந்த நேரத்தில் நம்ம சொல்லிட்டு வசந்தகணங்கள் எடுத்து நம்ம என்ன பாடல் நேயர்களாக கொடுக்கலாம்,
0: பாசம் திரைப்படத்திலேருந்து கொடுத்துடலாம், உலகம் பிறந்தது உனக்காக அந்த பாடல் கொடுத்துடலாம்.
1: கண்டிப்பாக.

0: முகநூல் பக்கத்தில் நம்மளுடைய நேயர்கள் வந்து அவங்களோட பதில்களை வந்து நிறையா சொல்லிக்கிட்டே வர்றாங்க. நம்ம ஒரு புள்ளி வச்சு தான் ஆரம்பித்தோம், எப்படி நேயர்களுடைய அந்த ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா, காலையில் எழுந்திரிச்சோன்னே முதல்ல வந்து என்ன கேள்வி கேட்டுருக்குறாங்க அப்படின்றது தான் நேயர்களுடைய கூற்றாக இருக்குது. இன்னொரு சுற்றுச்சூழல் சம்மந்தமாக கூட நம்ம ஒரு கேள்வியை நம்ம முன் வச்சுருந்தோம் இல்லையா?
1: ஆமாங்க சார். சுற்றுச்சூழல் மாசுவை கட்டுப்படுத்த நீங்கள் கூறும் வழிகள் என்ன அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தோம்.
0: சரி,
1: இதுக்கு வந்து நேயர்கள் வந்து ஒரு நேயர் மட்டும்
0: கங்க்ராச்சுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல, இன்னும் நல்லபடியாக வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்க. இப்போ நம்மளுடைய மாசை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா பைக்கில் தானே வரீங்க இல்லையா? பைக்கில் வர்றப்ப உங்களுக்கு தோணும்ல இவ்வளோ பைக்கு எங்கேப்பா இந்த வெறும் சொல்கிற மாதிரி, எங்கே தான்ப்பா போகிறீங்கன்ற மாதிரி, மாசை கட்டுப்படுத்துறதுக்கு அதாவது பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கு நீங்கள் உங்களுடைய ஐடியா என்ன?
1: நீங்கள் பைக்குன்னு சொன்னனால சொல்கிறேன், வண்டி ஓட்டிகிட்டு வரும்போது மற்ற வாகனத்துலேருந்து ஒரு கரும் புகை வரும். ஸோ எந்த வாகனம் வச்சுருந்தாலும் சர்வீஸ் கொடுத்து அந்த பொல்யூஷனை கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அப்படின்றது.
0: ஆனால் அது வந்து மேண்டட்டரி, நம்ம வந்து பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும் இல்லையா?
1: ஆமாங்க.
0: ஒரு வீட்டுக்கே இப்போ ஒரு 4-5 வாகனங்கள் வர ஆரம்பிச்சு.
1: சைக்கிள் இல்லை, வாகனங்கள் தான் நிறையா இருக்கு.
0: ஆமாம் ஆமாம், இவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டுட்டு ஓடாத சைக்கிளை போய் ஓட்டிக்கிட்டு இருப்போம் நம்ம எதில் வரும். சரி, இன்றைக்கு நம்ம என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டிருக்கிறோம், இன்றைக்கு நம்ம கேட்கக்கூடிய கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய நேயர்களுடைய பெயர்கள் நாளை 1:30 வசந்த கானங்களை வாசிப்போம் இல்லையா? என்ன கேள்வி, அதாவது அறிவு சம்பந்தமாகவும் நம்ம கேட்போம், என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும், சமூகம் சார்ந்தது அப்படின்றது இருக்கும்.
1: மூணு கேள்வி.
0: ஆ சரி, முதல் கேள்வி என்ன நம்ம கேட்டிருக்கோம்?
1: ஆமாம், முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் நீளமான பாலம் எங்கு அமைந்துள்ளது?
0: சரி, தமிழ்நாட்டு நீளமான பாலம்.
1: ஆமாம்,
0: அதை கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம டக்குன்னு ஒரு பாலம் ஞாபகத்துக்கு வரும், ஆனால் அது இல்லை அப்படின்றத நம்ம வச்சுக்கணும். வேற என்ன?
1: அடுத்த குவெஸ்டின் வந்து, நீங்கள் வாசித்ததில் நேசித்த நூல் எது?
0: வாசித்ததில் நேசித்தல் நல்ல கேள்வியாக இருக்குல்ல.
1: இது வந்து புக் ரீடிங் ஹேபிட்டை வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணும்
0: கண்டிப்பாக. ஏன்னா படிப்பது அப்படி இப்போ பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு விஷயம்னா உடனே போய் சாட் ஜிபிடியில் உட்காந்து அது எங்கெங்கேயோ தேடி நமக்கு தரவுகள் கொடுத்தோன்னா அது எடுத்துடுறோம். ஆனால் படிக்கிறப்ப நம்மளுடைய மூளையினுடைய அந்த சக்தி சொல்லுவாங்க, அந்த நியூரான் எல்லாமே வந்து ஒரு ஆக்டிவ் கண்டிஷனில் இருக்கும், நிறைய நினைவு திறன் அதிகமாகும். வாசிப்பது வந்து நல்ல பழக்கம் அப்படின்றது கூட இருக்கும். தலை குனிந்து என்னைப்பார், நான் தலை நிமிர வைப்பேன் அப்படின்லாம் இருக்குல்ல. நானும் நிறைய புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு நான் சொல்ல மாட்டேன், நாளைக்கு வந்து சொல்கிறேன். வேறு இன்னொரு ஒரு கேள்வி,
1: உங்கள் மனதில் என்றும் நிலைத்திருக்கும் பாடல் எது?
0: பாடல் பார்த்தீங்களா, நம்மளுடைய பண்பலை சம்மந்தம் வந்துருச்சு. நிறைய பாடல்கள் இப்போ நீங்கள் சொல்ல, பழைய பாடல் இருக்கலாம், புது பாடல் இருக்கலாம், ஆனால் ஏதாவது ஒரு பாட்டு அதை கேட்டோம்னா அப்படியே மெய் மறந்து நம்ம நின்றுவோம் இல்லையா?
1: அது சில நேரத்துக்கு அதுக்கு மீனிங்கே புரியாது, ஆனால் அந்த இசை வந்து நம்மளை ஈர்க்கும்.
0: கண்டிப்பாக, இசைக்கு மொழி ஏது அப்படின்னு தான் பன்மொழி பாடல்கள்லாம் வேறு நம்ம கொடுத்து விட்ருக்கோம். ஏதாவது ஒரு பாட்டு நம்மளுடைய மனசில் ரீங்காரமிட்டுக்கிட்டே இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கையினுடைய திருப்பு முனையாக கூட அந்த பாட்டு அமைஞ்சிருக்கும். அப்போ 3 கேள்வி இன்றைக்கி நம்ம கேட்டிருக்கோம். நேயர்களே, மதுரை பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் இந்த கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு, அதில் நீங்கள் போய் உங்களுடைய பதில்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதாவது ஜிகேக்காக பதில் சொல்லுங்கள். பாடல்களுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல் எது அப்படி நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி நூல், நீங்கள் வாசித்து ரொம்ப நேசித்து அந்த நூல் என்ன அப்படின்றதையும் நம்ம நீங்கள் வந்து பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய நீங்கள் என்னென்னலாம் நூல் வாசிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நாளைக்கு நாம் என்ன பண்ணுவோம், இதே இடத்துல உங்களுடைய பதில்களை நம்மளுடைய மதுரை பண்பலையில் நம்ம வாசிக்கலாம். பணியர்களுக்காக அடுத்து என்ன பாட்டு நீங்கள் கொடுக்க தயாராக இருக்கு?
1: அடுத்து வந்து என்னென்ன திரைப்படத்திலிருந்து அந்த படத்துலேருந்து பாடல் கேட்கலாம் சார்.
0: சரி.

படிப்பினை தந்தாகணும், ஓடி ஓடி உழைக்கணும்.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

நல்ல நேரம் திரைப்படத்திற்கான பாடல் கேட்டு முடித்தும் 1:43 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்த கானங்கள். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் காவிய கானங்களின் தொகுப்பாக கேட்டுட்டு இருக்கீங்க வசந்த கானங்கள். இசைக்கும் அடுத்த பாடல் என் அண்ணன் திரைப்படத்திற்காக.

நேரம் 1:47:30. மதுரை பண்பலை முகநூல் பக்கத்துல நம்மளுக்காக விருப்பம் தெரிவித்த நண்பர்களோட பெயர்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். மதுரை சோ சண்முக சுந்தரம், ரத்தினகுமார் கேஎன், அந்தோனிராஜ், உஷா முத்துராமன், விக்னேஷ் ஏ, செந்தில் முருகன், நல்ல பெருமாள், ஓம் பிரகாஷ், பாரிவல்லல், பிரமிளா தமிழ்ச்செல்வன், வைகை முத்து, டயானா அஸ்வந்த், சந்திரன், வசந்திராஜ், பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன், அறந்தாங்கி ஐயப்பன், மதுரை ஷோ சண்முக சுந்தரம், வெங்கடேஷ் பாபு, சரவணன் ராஜபாளையம், ராமநாதபுரம் எமனேஸ்வரம் என்எம் சுமதி, அன்புராணி சென்னை, திருமூலஸ்தனம் வீரசுந்தரி, பாபு முல்லக்காடு, இவர்களுக்கு பண்பலை சார்பாக நன்றிகளும் பாராட்டுகளும். நேரம் 1:48 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் வசந்த கானங்கள் கேட்டுச்சிருக்கீங்க. அந்த வரிசையில புதிய பூமி திரைப்படத்திற்கான பாடல் இது. ஓடிஎம் சௌந்தரராஜன் குரலில்.

அடுத்த நிகழ்ச்சியாக நம்ம பண்பலையில காத்துக்கிட்டே இருக்கு பன்மொழி பாடல்கள். பல மொழி பாடல்களை கேட்கலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே. நேரம் 1:52 நிமிடம். இசைக்கும் பாடல் பெற்றால்தான் பிள்ளையா திரைப்படத்திற்காக

0: அறிஞர் அண்ணா போல் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி.
1: நேரம் 1:55. வசந்த கானங்கள் இசைக்கும் நிறைவான பாடல் அன்பேவா திரைப்படத்திற்காக கேட்கலாம்.

இதுவரை நீங்க கேட்டு ரசித்தது வசந்த கானங்கள். காவிய ராகங்களின் தொகுப்பாக வளம் வந்து சென்றது வசந்த கானங்கள். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுமையா. நன்றி நேர்களே.

0: மொழிகளை தாண்டி மனிதர்களை இணைக்கிற பல விஷயங்கள் இருக்கலாங்க. அதில் ரொம்பவே முக்கியமான விஷயம் அப்படின்னா அது கண்டிப்பாக இசைதான். அந்த பாடல் வரிகளோட அர்த்தம் புரியலைனாலும் இசையோட ராகங்கள்னால கூட நமக்கு அந்த பாட்டு ரொம்பவே பிடிச்ச பாடலாக கூட மாறும். அப்படி மொழிகளை கடந்து நம்மளை இணைக்கிற பாடல்கள் தான் கேட்க போகிறோம். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பன்மொழி பாடல்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக மலையாளம் திரைப்படங்களோட தான்
1: பாடல்கள்
0: தாங்க கேட்க போகிறோம். முதல் பாடலாக கேட்கலாம் நேரம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ദാസന്റെ മീജന്റെ ദുബായ്
1: സി ഐ ഡി എസ്കേപ്പ്.
0: ആദ്യത്തെ ഉമ്മ ബീച്ചിന്റെ സൈഡ്.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது பன்மொழி பாடல்கள். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக கேட்கலாம் ஹிருதயம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

93.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக கேட்கலாம் ஜஸ்டின் பிரபாகரன் இசையில், சக்தி ஸ்ரீ கோபாலன் குரலில், மனு மஞ்சத் வரிகளில் சர்வம் மாயா திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்.

0: பெருக்குங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: நேரம் 2:16. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது பன்மொழி பாடல்கள். இவ்வளோ நேரம் மலையாளம் சாங்ஸ்லாம் கேட்டோங்க, இப்போ அடுத்ததா ஹிந்தி சாங்ஸ் கேட்கலாமா? ஏஆர் ரோமான் இசையில் ஏஆர் ரோமான் மற்றும் ஏஆர் ரோமான் சின்மயி மற்றும் பலர் குரல்களில் குல்சர் வரிகளில் குரு திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: பிடிச்சிரும் போல. எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ, இத கேட்க யாருமே இல்லையா? நடந்து போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்கவுங்க வண்டிய விட்டுருவாங்க.
1: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துருச்சுல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட் எல்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு. அதனால அமைதியா பதறாம மெதுவாதான் எல்லாருமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
0: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின் படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு ₹5,000 முதல் ₹10,000 வரை அபராதமும், 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமையாளருக்கு ₹25,000 அபராதமும், 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனையும் விதிக்க கூடும். வாகனம் ஓட்டி வந்த சிறுவருக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட மாட்டார். சாலைகளில் மித வேகம் மிக நன்று.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம கேட்டுட்டு இருக்கோம் பன்மொழி பாடல்கள். பன்மொழி பாடல்கள்ல ஹிந்தி மொழி பாடல்கள் தாங்க கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்த பாடலாக கேட்கலாம் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், பாம்பே ஜெயஸ்ரீ குரலில், சமீர் வரிகளில், ரேனா ஹே தேரா தில் மேன் திரைப்படத்திலிருந்து.
1: रीना, मैं तुमसे कुछ कहना चाहता हूं।
2: अभी?
1: नहीं, शायद कल कहता हूं। रीना, मैं एक बार फिर कहता हूं, मैं आज का दिन कभी नहीं भूल पाऊंगा। मैं चलता हूं।

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது பன்மொழி பாடல்கள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சலீம் சுலைமான் இசையில், ரூப்குமார் ரத்தோட் குரலில், ரப்னே பனாடி ஜோடி திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது பன்மொழி பாடல்கள். இவ்வளவு நேரம் வரிசையா ஹிந்தி மொழி பாடல்கள் கேட்டோங்க, அடுத்ததா தெலுங்கு மொழி பாடல் கேட்கலாமா? தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் கார்த்திக் மற்றும் சுமங்கலி ஆகியோர் குரல்களில் நுவோஸ்தன் அண்டே நீனோ டன்டானா திரைப்படத்திலிருந்து பாடல்.

மொழிகளை கடந்து இசையோட நம்மளை இணைக்கிற பன்மொழி பாடல்கள் தாங்க கேட்டுட்ருக்கோம். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஹேஷம் அப்துல் வஹாத் இசையில் மற்றும் குரலில், கிருஷ்ணகாந்த் வரிகளில், ஹாய் நானா திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 2:43. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டிருப்பது பன்மொழி பாடல்கள். இவ்வளவு நேரம் மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு மொழிகள்ல பாடல் கேட்டோம்ல, இப்ப அடுத்ததா தமிழ் மொழியோட பாடல்கள் தாங்க கேட்க போறோம். தரண்குமார் இசையில் ஸ்வேதா மோகன் மற்றும் நரேஷ் ஐயர் குரல்களில் ஆஹா கல்யாணம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: மொழிகளை கடந்து நம்மளை இணைக்கிற இசைகளை தான் பாடல்களா பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. வெவ்வேறு மொழிகளில் வரிசையாக நிறையா பாடல்கள் கேட்டு ரசித்தோம். அந்த வகையில் அடுத்த பாடல் ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் ஜிவி பிரகாஷ்குமார் மற்றும் சைந்தவி ஆகியோர் குரல்களில், நா முத்துக்குமார் வரிகளில், உதயம் NH4 திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: மேட்டூர், புவனகிரி, மீமாத்தூர், குறிஞ்சிப்பாடி, பெரம்பலூர் மாவட்டம் மகரம்சீகூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் மெரையூர், லப்பைக்குடிக்காடு, விருதாச்சலம், கொத்தவாச்சேரி, சோலையாறு, கடலூர் அண்ணாமலை நகர், மேட்டூர், நடுவட்டம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், சிதம்பரம், குப்பநத்தம், கிளன்மார்கன், உபாசி, பூந்தமல்லி, கும்மிடிப்பூண்டி, திருக்கோயிலூர், பிலாந்துரை, சோத்துப்பாறை, ஸ்ரீமுஷ்ணம், வளத்தி, தியாகதுர்கம், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், காட்டுமயிலூர், சின்னக்கல்லார், வால்பாறை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் பல இடங்களில் இயல்புக்கு அதிகமாய் இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 40.1 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலம், கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 12.8 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை தஞ்சாவூர், கன்னியாகுமரி, நாமக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தருமபுரி, ஈரோடு, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணர்த்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கடலூர், திண்டுக்கல், மதுரை, நாகப்பட்டினம், சேலம், தூத்துக்குடி மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு, மழை பற்றி எச்சரிக்கை. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நீலகிரி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் பலத்த மழைக்கு இன்று வாய்ப்புண்டு. திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி, சேலம், ஈரோடு, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இன்று இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 21ஆம் தேதியன்றும் 22ஆம் தேதியன்றும் தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 23ஆம் தேதியன்றும் 24ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 25ஆம் தேதியன்றும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலை சற்று உயர்ந்திருக்கக்கூடும். மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரிக்கக்கூடும். மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்படும். சென்னைக்கு மற்றும் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. அடுத்த 48 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தள வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 23.9 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி இம்மாதம் 23ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார், வளைகுடா, குமரி.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இந்திய தகவல் பணி மற்றும் புள்ளியியல் சேவை அதிகாரிகள் தங்களது பொறுப்புகளை அர்ப்பணிப்புடனும் வெளிப்படைத் தன்மையுடனும் நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அறிவுறுத்தியுள்ளார். மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. பிற நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் காரணமாக ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது.

பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நீலகிரி மாவட்டம் தேவாலா, சேலம் மாவட்டம் ஏற்காடு ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், கடலூர் மாவட்டம் மங்களூர் 5 சென்டிமீட்டர், பார்வுட், தொழுதூர், லக்கூர், வேப்பூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கடலூர் மாவட்டம் கீழச்செருவாய், சேலம் மாவட்டம் தரங்கம்பாடி

சுரங்கம் மற்றும் கனிமங்கள் சட்டத்திருத்த மசோதா அத்துறையை நவீனமயமாக்குவதற்கு உதவிடும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் இளையோர் மாநாடு குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இன்று தொடங்கியது. தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்காக அமைக்கப்பட்ட ராதாகிருஷ்ணன் குழுவின் பரிந்துரைகளை செயல்படுத்துவது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கர்நாடக அரசையும் மத்திய அரசையும் வலியுறுத்துவதாக பாமக தெரிவித்துள்ளது. சிங்ஃபீல்ட் கோப்பை

டெல்லியில் நடைபெற்ற இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு ஷர்மா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரியான்ஷு ரஜாவத், மிராபா லுவாங் மெய்ஸ்னம், அனேரி கோட்டக், ஜி ஆர் ராவத், லிஷா பால், தன்வி பற்றி, மேதவி நாகர் மற்றும் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: தொடர்வது NCERT விளம்பரதாரன் நிகழ்ச்சி.

வணக்கம் நண்பர்களே, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ரமேஷ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல இதமான பாடல்களோடு இனிதே ஆரம்பமாவது மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில் உங்களுடன் சுமையா. இசைக்கும் முதல் பாடல் ராம் திரைப்படத்திற்காக ஸ்னேகன் வரிகளோடு ஸ்ரீ மதுமிதா குரலில் யுவன் சங்கர் ராஜா இசையில் பாடல் இதோ.

0: தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: மெல்ல வரும்பட்ட நிகழ்ச்சியில் இசைக்கும் அடுத்த பாடல் தமிழ் MA திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா இசையில் பாடல்.

நேரம் 3:42 கேட்டு ரசித்துக் கொண்டு இருப்பது மெல்ல வரும் பாட்டு. மெல்லிசை ராகங்களை கேட்டுட்டு அந்த வரிசையில நான் முத்துக்குமார் வரிகள்ல தான் பாடல் கேட்க போறோம். சாதனா சர்கம் குரலில் பானா காத்தடி திரைப்படத்திற்காக.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

நேரம் 3:45. கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மெல்ல வரும் பாட்டு. இசைக்கும் அடுத்த பாடல் காதல் திரைப்படத்திற்காக ஹரிச்சரன் குரலில்

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: நேரம் 3:52 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மெல்ல வரும் பாட்டு. இசைக்கும் அடுத்த பாடல் காதல் கொண்டேன் திரைப்படத்திற்காக.

இதுவரை நீங்க கேட்டு ரசித்தது மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சியாக உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு அட்டக்களம். இன்னைக்கு ஆட்டக்கரத்துல ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு காத்துக்கிட்டே இருக்கு, நீங்களும் பங்கேற்க அழைக்கலாம். 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன் 2530170 அறிமுக நேர்களும் 2530171 அனைத்து நேர்களும் அழைக்கலாம், விளையாடலாம், ரொம்ப ரசிக்கலாம். அடுத்ததாக காத்துக்கிட்டே இருக்கு 5-2 மாலை தெஞ்சல். இடைக்கால இன்னிசை ராகங்களுடன் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு மாலை தெஞ்சல்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையே மூன்றாவது மற்றும் நான்காவது வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்திய தகவல் பணி மற்றும் புள்ளியியல் சேவை அதிகாரிகள் தங்களது பொறுப்புகளை அர்ப்பணிப்புடனும் வெளிப்படைத் தன்மையுடனும் நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அறிவுறுத்தியுள்ளார். பிற நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் காரணமாக ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சுரங்கம் மற்றும் கனிமங்கள் சட்டத்திருத்த மசோதா அத்துறையை நவீனமயமாக்குவதற்கு உதவிடும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்காக அமைக்கப்பட்ட ராதாகிருஷ்ணன் குழுவின் பரிந்துரைகளை செயல்படுத்துவது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. முதலமைச்சர் அலுவலக மாற்றத்திற்கான பணிகளை ஒப்பந்தப்புள்ளி கோராமல் எப்படி தொடங்க முடியும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கர்நாடக அரசையும் மத்திய

அரசையும் வலியுறுத்துவதாக பாமக தெரிவித்துள்ளது. சிங்ஃபீல்ட் கோப்பைக்கான செஸ் போட்டியின் எட்டாவது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். கல்லையில் நடைபெற்ற இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஸ்லோவாக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு சர்மா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரியான்ஷு ரஜாவத், மிராபா லுவாங் மெய்ஸ்னம், அனேரி கோட்டக், ஜியா ரஜாவத்,

முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில்லும் 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான பேட்டிங் பிரிவில் இஷான் கிஷனும் முதலிடத்தில் நீடிக்கின்றனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கல்யாணத்துல கவனிச்சியா,
2: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, வெட்டி, அருண் கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் இனி கேட்கலாம் ஆட்டக்கலம். ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெற அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 மற்றும் 25 30 171 0452 என்கிற மதுரையின் முனைப்பை தொட்டு
5: வந்திருக்கா.
4: நான் தான் வந்திருக்கேன். அதை அழைக்கிறோன்னு சொல்கிறதுக்குலாம் நீங்கள் போட்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது. சரி, இன்றைக்கி நிகழ்ச்சி ஆட்டக்களத்தில் என்ன விளையாட போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக யார் வந்திருக்கோம் அப்படின்னா, நான் முத்துக்கருப்பன் மற்றும்
6: ஹரிணி.
4: ஸோ இன்றைக்கி என்ன கேம் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தானே?
6: கண்டிப்பாக.
4: சரி, இன்றைக்கி என்ன கேம் அப்படின்னா, தப்பாக சொல்லாதீங்க. அதான் கேம்.
6: தப்பாக சொல்லாதீங்களா? இது என்ன கேம், நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோமா?
4: கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போ தானே விளையாட முடியும். விதிமுறைகளை சொல்லணுமா இல்லையா?
6: சொல்லியே தீரணும்ல.
4: கண்டிப்பாக தப்பாக சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேம் வச்சுருக்கோம். நாங்கள் வந்து உங்கள்கிட்ட ஒரு ஆன்சர் கேட்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன்னு வச்சுக்கேன். எலிக்கு எத்தனை கால் அப்படின்னு கேட்பேன், நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
6: 6 கால்னு சொல்லுவேன்.
5: அவனா நீ?
4: அவை இல்லை, நான் எலிக்கு 4 கால்னு சொல்லணும். அதுதான் சரியான ஆன்சர். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், தப்பாக சொல்லணும். அதான் தப்பாக சொல்லாதீங்க. ஐயாவா, சரி இந்த தப்பா சொல்லாதீங்க விளையாட வறந்துருக்க நேர பாத்துடலாமா? வருக, வணக்கம்.
7: ஹலோ, வணக்கம் சார். நல்லா இருக்கீங்க? ஆட்டக்கலம் ஆரம்பிச்சிருச்சா?
4: ஆட்டக்கலம் ஆரம்பிச்சிருச்சு, விளையாடமும் ஆரம்பிச்சாச்சு. பிளேயரா வந்துட்டீங்க நீங்க, இப்ப ரெடியா இருக்கீங்களா?
7: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
4: இல்ல, பிளேயரா ரெடியா விளையாட காத்திருக்கீங்களான்னு?
7: காத்திருக்கேன்
4: சார். சரி, அதுக்கு முன்னாடி உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
7: நாங்க தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலம், மீனா சுவாமிநாதன்.
4: சுவாமிநாதன் பேசுறீங்களா
7: சார்? உங்க பேர் சார்?
4: நான் முதல்லயே சொல்லிட்டேன், நீங்க கடைசியா கேளுங்க நிகழ்ச்சி முடியறப்போ.
7: மூணு பேர் இருக்கீங்களா?
4: ஐயா, விளையாடலாமா?
7: சரி,
4: இன்னைக்கு என்ன விளையாடணும் தெரியுங்களா உங்களுக்கு?
7: சொல்லுங்க, சொல்லுங்க.
4: தப்பா சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு நாங்க வந்து உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்போம், நீங்க வந்து அதுக்கு பதில் வந்து தப்பா தான் சொல்லணும்.
7: சரி,
4: நாங்க கரெக்டா கேட்போம், நீங்க தப்பா சொல்லணும்.
7: சரி,
4: கேட்கவா? தேன் என்ன சுவை?
7: என்ன சார்?
4: தேன் என்ன சுவை?
7: புளிப்பு.
4: இப்ப புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு 4.
5: சின்ன புள்ளத்தனமா இருக்கு.
4: சின்ன புள்ளத்தனமா இருக்கா? சரி, அடுத்த க்வெஸ்சன் கேட்கவா? அப்படியே தொடர்ந்து கேட்பேன், வேக வேகமா சொல்லணும்.
7: சரி
4: சரி, சாம்பாரின் நிறம் என்ன?
7: கருப்பு.
4: கடிகாரம் எத்தனை முள்ளு இருக்கும்?
7: 12.
4: வானவில் நிறம் எத்தனை? 14.
5: ஒரு குருப்பா தாயா அலைகிறாங்க.
4: அப்படிதான் நினைக்கிறேன். அருமை அருமை, இதுதான் கேம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? சரியா, இப்படிதான் விளையாடணும். ஸோ இப்போ நேரம் 4:06 இணைஞ்சிருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் ஆட்டக்கலம்
1: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம். வணக்கம் சொல்வது யார்? கட்டிக்குளம் அழகர். சரி, நிகழ்ச்சி கேட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறோம். தப்பாக சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவோம், நீங்கள் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி கரெக்டாக சொல்லணும். அதாவது தப்பா. சரி, உங்கள்கிட்ட க்வெஸ்சன் கேட்கலாமா?
1: ஃப்ரிட்ஜில் என்ன வைப்போம்?
7: ஆடு மாடு வைப்போம்.
1: ஆடு மாடு எங்கே கட்டுவீங்க?

0: கோயில் மேல கட்டுவேன்.
1: சரி, கண்ணுல கண்மை என்ன கலர்?
0: கண்ணு வந்து ஒரே இருட்டா கருப்பா இருக்கு.
1: கண்மை என்ன கலர்னு கேட்டேன் நானு.
0: அண்ணா,
1: கண்மை கண்மை
0: கண்மை பச்சை கலர்ல இருக்கு.
1: இலை என்ன கலர்?
2: எங்களுக்குள்ள ஒரு சவுண்ட் மட்டும் கேக்குது. நேரம் 4:08 இணைஞ்சிருக்கோம். ஆட்டக்களம் இப்ப வந்திருக்கு. நேயர் வருக, வணக்கம். வணக்கம் சொல்வது யாருங்க?
3: நேரம் 4:08 கேட்டு ரசித்துக் கொண்டு இருப்பது ஆட்டக்களம். ஆட்டக்களத்தில் இன்னைக்கு ஒரு புதுவிதமான ஒரு ட்ரெண்டான விளையாட்டு தான் விளையாடிக்கிட்டே இருக்கீங்க. அடுத்ததான் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் தான் நான் க்வெஸ்டின் வச்சிருக்கேன். ஒரு பாடலை கேட்டு இணையலாம் நேர்களே.

0: ராணி விசேஷத்துக்கு கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எது வரனாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: அகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நீங்க கேட்டுட்ருக்கீங்க ஆட்டக்களம். ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம வந்து தப்பா சொல்லாதீங்க அப்படின்ற கேம் தாங்க விளாண்டுட்ருக்கோம். நாங்கள் வரிசையாக ஒரு 3-5 கேள்வி வர கேட்போம். அந்த கேள்விக்கெல்லாம் சம்மந்தமே இல்லாமல் பதில் சொல்கிறதா இன்னைக்கு கேம். அதே மாதிரி நீங்களும் விளையாடணும் நினைச்சீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-170 மற்றும் 25-30-171. விளையாடுறதுக்காக நேரும் வந்துட்டாங்க. வருக
3: வந்துட்டாங்க.
2: வணக்கம்.
3: வந்துட்டாங்க
2: வரலையே. நேரம் 4. வணக்கம்.
4: மதுரை பண்பலை நேயர்களுக்கும் அறிவிப்பாளர் முத்துக்கருப்பன் ஹரணி இருவருக்கும் உற்சாகமான மாலை நேர வணக்கங்கள்.
3: வணக்கம் சொல்வது யாருங்கய்யா, இவ்வளோ ஸ்லோவா சொல்றீங்களே.
4: அப்படிதான்
3: பேசுறேன். வேக வேகமா நான் கேக்குற கேள்விக்கும் டக்கு டக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும், சரிங்களா? தங்கம் என்ன கலர்ல இருக்கும்?
4: வெள்ளை கலர்ல இருக்கும்.
3: தக்காளி என்ன கலர்ல இருக்கும்?
4: தக்காளி பித்தளை கலர்ல இருக்கும்.
3: பாவக்காய் என்ன கலர்ல இருக்கும்?
4: ஆப்பிள் வந்து ஊதா கலர்ல இருக்கும்.
3: நான் கேட்டது பாவக்காங்கய்யா.
4: பாவக்காய், பாவக்காய் வந்து சிவப்பு கலர்ல இருக்கும்.
3: பாவக்காய் சிவப்பு கலர் இருக்குமா? வளையல் எதுல போடுவீங்க?
4: வளையல்
3: எதுல போடுவாங்க? ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள்ல ஆட்டக்களம் இன்னைக்கு
5: ஆட்டக்களத்தில்
3: வேக வேகமா சொல்லணும். சரி, உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா? நிலாவின் நிறம் என்ன? நிலா என்ன கலர்ல இருக்கும்?
5: வாழ்த்துக்கள்.
3: நேரம் 4:16 இணைஞ்சிருக்கும்
2: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம்.
3: வணக்கம்.
6: மல்லிகாரும்
3: வேக வேகமா சொல்ல தயாரா இருக்கீங்களா? தப்பா சொல்லாதீங்க. விளையாடலாமா?
6: சொல்லலாம்.
2: உங்களுக்கான கேள்வி, நிலாவோட ஷேப் என்ன?
6: தமிழ்ல சொல்லுங்க.
3: நிலாவோடைய உருவம் என்னன்னு கேக்குறாங்க. எப்படி இருக்கும்னு?
2: வடிவம் எப்படி இருக்கும்?
6: நீளம். நீளம்.
3: நீளம். நீளமா இருக்குன்னு சொல்றீங்களா?
6: அளக்குற நீளம். நீளம்னா கலர் கிடையாது.
3: ஐயா, சதுரம் செவ்வகம் அப்படி இருக்குல, அந்த மாதிரி இல்ல.
6: ஆமா ஆமா ஆமா.
3: சரி,
2: அந்த மாதிரி. சரி, ஓகே. உங்களுக்கான அடுத்த கேள்வி, வீடு எதை வச்சு கட்டுவாங்க?
6: வீடு.
3: ஐயா, வீடு.

0: வேக வேகமா.
1: வீடு தானமா?
2: ஆமா ஆமா.
1: மணல வச்சு கட்டுவாங்க?
0: மணல வச்சு கட்டுவாங்களா? ஐயா சரியான பதில சொல்லிட்டீங்க நீங்க.
2: இணைப்பில் இணைந்ததற்கு நஞ்சிங்கய்யா. நேரம் 4:17. இணையும் அடுத்த நேர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா?
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். கெஸ்ட் நெக்ஸ்ட். யார் அந்த கெஸ்ட்?
3: நேரம் 4:18.
4: என்னத்த சொல்ல வர்ற?
0: அந்த கெஸ்ட் எங்கன்னு கேக்குறேன். கெஸ்ட் எங்க?
3: ஆட்டக்களம் தாங்க விளாண்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அடுத்த நேயர் வந்துட்டாங்க. வருக வணக்கம்.
0: வாங்க கெஸ்ட். வணக்கம் சொல்வது யார்? எங்க இருந்து?
4: எப்படி நம்புவேன்?
0: நம்பித்தான் ஆகணும்.
1: கொண்டேம்பட்டி
0: முத்துராஜ். சரி,
4: எதுக்கு கூப்பிட்டீங்க?
0: விளையாட கூப்பிட்டுருப்பாங்க. சரி, தப்பா சொல்லாதீங்க, விளையாட போறோம். தப்பா சொல்லாம நீங்க வந்து சரியா இருக்கான் சார், தப்பா சொல்லணும்.
4: சரி, என்னாச்சு உங்க குடும்பத்துக்கு?
0: ஒண்ணு ஆகல, விளையாட வந்திருக்கோம் அதானே. சரி, இப்ப உங்களுக்கான கேள்வி.
3: உங்களுக்கான கேள்வி வந்து, வண்டி ஓட்டும் போது நம்ம தலையில என்ன போடுவோம்?
1: வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் போட மாட்டேன் மேடம்.
3: அப்படி பதில் சொல்லக்கூடாது, ஏதாச்சும் பதிலா சொல்லணும். இப்படி ஹெல்மெட் போட மாட்டோம் அந்த மாதிரி பதில் கொடுக்க கூடாது. அதே மாதிரி இவ்வளவு யோசிக்க கூடாது, டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். ஓகேவா? இப்ப சொல்லுங்க, வண்டி ஓட்டும் போது நம்ம என்ன தலையில போடுவோம்?
1: கர்ச்சிப்பு கட்டுவா.
0: கர்ச்சிப்பு கட்டுவீங்களா? அதுவும் கட்ட தானே.
3: கர்ச்சிப்பு கட்டுவாங்களே.
1: வண்டி ஓட்டும் போது வண்டி ஓட்டும் சொல்றது எனக்கு புரியல.
0: சரி, அடுத்த கேள்விக்கு நான் போறேன். வெயில் என்ன செய்யும்?
1: என்ன சார்?
0: வெயில் என்ன செய்யும்?
1: குழந்தைகளா?
0: வெயில் வெயில் வெயில் வெயில் என்ன செய்யும்?
1: வெயில் குளிர்ச்சியா இருக்கு சார்.
0: வெயில் குளிர்ச்சியா இருக்குமா? அப்ப குளிர்காலம் என்ன செய்யும்?
1: குளிர் வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கு.
0: சரி சரி, ரொம்ப அருமையாக முயற்சி பண்ணீங்க. நேரம் 4:20 அணிஞ்சிருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் ஆட்டக்களம். ஆட்டக்களத்தில் தப்பாக சொல்லாதீங்க விளையாண்டுருக்கோம். என்னென்னா, நாங்கள் வந்து ஒரு குவஸ்டின் கேட்போம், அதுக்கு நீங்கள் சரியாக பதில் சொல்லாமல் தப்பாக பதில் சொல்லணும். இப்போ தப்பாக பதில் சொல்ல வந்திருக்கேன் நேயர். வருக வணக்கம். நேயர் தான் வேணும்.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்வது யார்? எங்கிருந்து? ஒத்தக்கடையிலேருந்து புஷ்பலதா. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
5: சாயம்
0: கொட்டுமா?
3: சாயம் எதுல பூசுவாங்க?
5: சாயம் மூக்குல பூசுவாங்க.
3: மூக்குல என்ன அணிகலன் அணிவாங்க?
5: கொலுசு அணிவாங்க மேடம்.
0: கொலுசு.
3: மதுரையில ஃபேமஸ் என்ன? நன்றி. வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
0: வணக்கம் சொல்வது யார்? எங்கிருந்து?
6: காரைக்குடி
0: சுவாமிநாதன் பேசுறீங்களா? சரி, நிகழ்ச்சி கேட்டு இருப்பீங்க, நேரடியா விளையாட போயிடலாமா? நெயில் பாலிஷ் எங்க வைப்பாங்க
6: சொல்லுங்க?
0: நெயில் பாலிஷ் எங்க வைப்பாங்க?
6: நெயில் பாலிஷுங்களா? தலையில வைப்பாங்க.
0: இப்படி எல்லாம் யோசிக்காம வேக வேகமா சொல்லணும். கண்மை எங்க போடுவாங்க?
6: கேக்கல சார், சரியா கேக்கல, அதனால தான் யோசிக்கிறேன். சொல்லுங்க சார்.
0: கண்மை எங்க போடுவாங்க?
6: இல்ல சார், கேக்கவே இல்ல. சொல்லுங்க சார்.
3: கண்மை எங்க போடுவாங்க?
6: கண்ணா?
3: கண்மை. கண்மை எங்க போடுவாங்க?
0: எங்க இணைப்பு? எங்க இணைப்பு சரியா தான் இருக்கு. உங்க இணைப்பு தான்
6: இருக்கு. காதுல? காதுல போடுவாங்க கண்மை.
0: அப்படியா? சரி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நேரம் நான்
2: கண்டுபிடிக்கிறாங்களோ?
3: கண்டுபிடிக்கணும்ல.
0: கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ ஒரு பாடலை கேட்டு மீண்டும் நினைச்சிடலாமா?
3: கண்டிப்பாக.

0: நேரம் 4:46 நொடிகள். கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸ்ல கேட்டுக்கிட்டே இருக்கும் அட்டக்களம். சுவாரஸ்யமா போய்கிட்டே இருக்க அட்டக்களத்துல நேர்களும் நல்ல முயற்சி செய்யறாங்க. தொடர்ந்து யார் எங்கிருந்து பேச வராங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்.

0: இணைப்பில் இணைஞ்சிட்டீங்க. நீங்க பேசுறது ரொம்ப தூரமா கேக்குதே, கொஞ்சம் கிட்டக்கோங்க. உங்க பேரு? மதுரையிலிருந்து சக்தி பேசுறீங்களா? நான் பேசுறது நல்லா கேக்குதா உங்களுக்கு? ஆனா நீங்க பேசுறது எங்களுக்கு மெல்லமா கேக்குதே.
1: இந்த பார்டர் தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன்.
0: அதனாலதான் சத்தம் கம்மியா கேக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பார்டரை தாண்டி இருக்காரு. சரி, உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா? தப்பா சொல்லாதீங்க. உங்களுக்கான கேள்வி,
2: மல்லிப்பூ என்ன கலர்?
3: சிவப்பு கலர்ல இருக்கும்.
2: சிவப்பு கலர் இருக்குமா? ஜிகிருதண்டாவோட டேஸ்ட் என்ன?
3: கசப்பா இருக்கும்.
2: பேனா வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? பேனா வச்சு என்ன பண்ணுவோம்? இப்படி பதில் சொல்லக்கூடாது.
0: சரி, ரொம்ப அருமையா முயற்சி பண்ணீங்க. நேரம் 4:28 இணைஞ்சிருக்கோம். ஆட்டக்களம் ஆட்டக்களத்துல வந்திருக்க நேயர் வருக, வணக்கம். வணக்கம் சொல்வது யார், எங்க இருந்து? மாமதுரை நேயர் முத்துப்பட்டி பாலமுருகன். சரி, நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா? சரி, முயலுக்கு எத்தனை காலு?
3: எட்டு கால்.
0: முயலுக்கு எட்டு காலா?
2: எட்டு கால் இருக்க பூச்சி என்ன?
0: கருவண்டு.
2: கருவண்டோட கலர் என்ன?
3: சிகப்பு.
0: சிகப்பு.
2: சிவப்பா என்ன காய் இருக்கும்?
3: மேடம்,
2: சிவப்பா என்ன காய் இருக்கும்?
3: சிவப்பா என்ன காய் இருக்கும் கேக்குறீங்களா?
2: ஆமா,
3: பச்சை மிளகாய்.
0: பச்சை மிளகாய் சிவப்பா இருக்கும்ல?
2: ஆமா, பச்சை மிளகாய் சிவப்பாவும் இருக்குமே
0: அது. சரி, ரொம்ப அருமையா முயற்சி பண்ணீங்க, வெற்றி பெற்றுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நேருக்கான வாய்ப்பை கொடுக்குறோம். நேரம் 4:29 இணைஞ்சிருக்கோம்.
2: அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
0: வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம் சொல்வது யார்?
0: பேசுறது விட்டு விட்டு கேக்குதுங்களே.
4: மதுரையிலிருந்து
0: ஐஸ்வர்யா பேசுறேன். ஓகே, மதுரையிலிருந்து யார் பேசுறீங்க? ஐஸ்வர்யா பேசுறீங்களா?
4: ஆமா, ஐஸ்வர்யா பேசுறேன்.
0: சரி, நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க, விளையாடைய தயாரா இருக்கீங்களா? இட்லி எதுல செய்வீங்க? இட்லி எதுல செய்வீங்க? இட்லி பஞ்சில செய்வீங்களா? தோசை எதுல செய்வீங்க? கடிகாரம் எப்படி சுத்தம்? கடிகாரம் எப்படி சுத்தம் சொல்ல வர? அடுத்த க்வெஸ்சன் கேட்கலாமா?
4: ஆ, கேட்கலாம்.
0: சரி, புளிப்பு என்ன சுவை?
2: சமையல்ல சேர்க்கிற புளியோட சுவை என்ன?
4: கசப்பு.
0: கசப்பா?
2: கசப்பா இருக்க காய் எது?
4: மாம்பழம்.
2: மாம்பழம்
5: எப்படி நம்புவேன்?
0: நம்பிதான் ஆகணும்.
2: நிகழ்ச்சியில் பங்கு பெற்று கேட்ட கேள்விக்கெல்லாம் கரெக்டாக பதில் சொன்னீங்க, நன்றி அம்மா. அடுத்து நீ இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
0: வணக்கம்.
2: ஐயா, நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்களா?
6: மேடம்,
2: உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா? ஜிகிருதண்டாவோட டேஸ்ட் என்ன? ஐயா,
0: என்ன அமைதி ஆகிட்டீங்க, சாப்பிட்டு இருக்கீங்களா ஜிகிருதண்டாவை?
2: லைன் கட் ஆயிடுச்சு. சரி, அடுத்த நேயருக்கு போகலாம். வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? இல்ல, நீங்க வானொலியில இருந்து தள்ளி வாங்க, நாங்க பேசுறதே எங்களுக்கு கேக்குது.
7: என்ன
0: சொல்றீங்க?
2: உங்க இணைப்பு சரியில்லம்மா, நீங்க பேசுறதே விட்டு விட்டு கேக்குது.
7: இப்ப
0: யாரு, எங்க இருந்து பேசுறீங்க நீங்க?
7: என்ன
0: கேள்வி? எலுமிச்சை என்ன சுவை?
2: என்னது?
7: இனிப்பு சுவை.
2: இனிப்பு சுவை.
0: சரி, வாழைப்பழம் என்ன சுவை?
7: கசப்பு சுவை.
0: பாகற்காய் என்ன சுவை?
7: வாழைக்காய் புளிப்பு சுவை.
0: என்ன சொன்னீங்க?

0: புளிப்பு.
1: புளிப்பா, சரி. கருவிழியின் நிறம் என்ன?
0: இதுல கருவிழியா? கருவிழியின் நிறம் பச்சை.
1: பச்சை. சரி, நீங்க அருமையா விளையாண்டு அருமையா ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நேருக்கான வாய்ப்பு கொடுக்குறோம். நேரம் 4:33 அணிஞ்சிருக்கோம். ஆட்டக்கிழமை, இன்னைக்கு ஆட்டக்கிழமை என்ன விளையாண்டுட்டு
2: இருக்கோம்? தப்பா சொல்லாதீங்க, நான் விளையாண்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து நேயர்களும் தப்பா கரெக்டா சொல்லிட்டு இருக்காங்க. இனியக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம். ஜெய மலைப்பட்டத்துல தேவதாஸ்.
1: வணக்கம். சரி, விளையாட தயாரா இருக்கீங்களா?
2: உங்களுக்கான கேள்வி கேட்டலாமாங்க? பேனா வச்சு என்ன பண்ணுவோம்? இனிப்புல இருக்கீங்களா? சரி, இந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்க பதில் சொல்லுங்க.
1: சொல்லுங்க.
2: அதுக்குள்ள நேர் வந்துட்டாங்க. வருக, வணக்கம்.
1: நான்
2: சொல்றேன், பேரை சொல்லிடலாமா? சரியா, உங்களுக்கான அடுத்த கேள்வி கேட்டுடலாமா?
1: வெள்ளி என்ன கலர்ல இருக்கும்? வெள்ளி. வெள்ளி என்ன கலர்ல இருக்கும்?
4: வெள்ளி கருப்பு கலர்.
1: காக்கா கலர் என்ன?
4: காக்கா கலர் சிவப்பு.
1: காக்கா கலர் சிவப்பா? சிறுத்தைக்கு எத்தனை காலு?
4: எதுக்கு எத்தனை காலு?
1: சிறுத்தைக்கு எத்தனை காலு?
4: சிறுத்தைக்கு 5 காலு.
1: சிறுத்தைக்கு 5 காலா?
4: ஆமா.
2: குதிரை எப்படி ஓடும்?
4: என்ன ஓட?
2: குதிரை எப்படி ஓடும்?
4: குதிரை மெதுவா நடந்து போகும்.
1: மெதுவா நடந்து போகுமா?
4: ஆமா.
1: வானவில் நிறம் என்ன? அணிஞ்சிருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள்ல
2: ஆட்டக்கிழமை தான் விளையாண்டு இருக்கோம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம். ஐயா, நீங்க பேசுறதே சத்தமா கேக்கல, கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா? சொல்லுங்க ஐயா, நீங்க விளையாட தயாரா இருக்கீங்களா? சரிங்கய்யா, சரிங்கய்யா. செல்லூர்ல இருந்து குமார் ஐயா பேசுறாங்க. சரியா, உங்க விளையாட தயாரா இருக்காங்க, நீங்க பதில் சொல்லுங்க. உங்களுக்கான கேள்வி, சிலந்திக்கு எத்தனை கால் இருக்கும்? சிலந்திக்கு எத்தனை கால்கள் உண்டு? 3. சரி, அடுத்தது.
1: மழை காலத்துல என்ன செய்யும்? மழை காலத்துல என்ன செய்யும்?
2: மழை காலத்துல என்ன செய்யும்? குளிர் அடிக்கும்.
1: அப்ப குளிர் காலத்துல என்ன செய்யும்?
2: வெயில் அடிக்கும்.
1: வெயில் காலத்துல என்ன செய்யும்? என்ன சொல்றீங்க? வெயில் காலத்துல சுற்று போட்டுக்கணுமா? நீங்க போட்டிருக்கீங்களா? சரி, ரொம்ப அருமையா விளையாண்டீங்க. இப்போ ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணையலாம். நேரம் 4:36.

0: நேரம்
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஆட்டக்களம் தாங்க விளையாண்டுட்டு இருக்கோம். ஆட்டக்களத்தோட இன்றையோட விளையாட்டு என்ன?
0: தப்பா சொல்லாதீங்க,
1: தப்பா சொல்லாதீங்க, அதேதான். அதே மாதிரி தப்பா சொல்லாம இருக்கிறது
0: பாத்துக்கிட்டே தான் இருக்கோம், கேட்டுக்கிட்டே இருக்கோம்.
1: நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
0: வணக்கம்.
2: எல்லாருக்கும் மாலை வணக்கம்.
0: வணக்கம் சொல்வது யார், எங்க இருந்து?
2: மதுரை காமராஜ் அவர்கள் இருந்து முனிசெரி.
0: ஆகாயத்துக்கு
1: போகும். அப்ப இதுவும் தப்பான பதில் தானே? இது ஆக்சுவலி கரெக்டான பதில்.
0: நீங்க தப்பா சொல்லணும்,
2: அதாவது
0: தரையிலிருந்து போய் வானத்துக்கு போகும். நீங்கள் அதுக்கு வேறு ஏதாச்சும் பதில் சொல்லிக்கலாம். சரி, வேற கேள்வி. நாற்காலிக்கு எத்தனை காலு?
2: மூணு காலு.
0: பசையை என்ன செய்வீங்க? பசையை வச்சு என்ன செய்வீங்க? பசையை வச்சு வீடு தொடப்பீங்களா? மீனை எதை வச்சு பிடிப்பீங்க? மீன் எதை வச்சு பிடிப்பீங்க?

0: மீன் மீன்
1: மீனை எதை வச்சு பிடிப்போம் தெரியுதா? மீனை கையால தான் பிடிப்போம்.
2: கையாலையும் பிடிப்பீங்களா மீன? தப்பா சொல்லிட்டீங்களா?
0: சரியா சொல்லிட்டாங்க, அதனாலதான் இது தப்பான பதில் ஆயிடுச்சு. பரவாயில்ல,
2: நிகழ்ச்சியில் பொறுமை பொறுமை சாமி அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். நேரம் 4:43 நிமிடத்துல இணைஞ்சிருக்கோம்.
0: நீ நேயக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்
3: வணக்கம் வணக்கம்.
4: இருவருக்கும் இந்த குதர்க்கமா பேசுறது, குதிச்சு குச்சு விளாடுறதெல்லாம் இங்க வேணாம்.
3: வைகை
2: யாரு எங்க இருக்கு?
3: இட்லி
2: எதுல செய்வாங்க?
3: இட்லி வந்து நம்ம
2: எப்படி சொல்லுவேன்,
3: இட்லி வந்து சினிமா திரைக்கு முன்னாடி பெரிய கோப்பா இது
0: இன்னைக்கு ஆட்டக்கலம்ல வந்து தப்பா சொல்லாதீங்க,
2: ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டே இருக்கு. சில பேர் வந்து
5: பாபு
2: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
6: மதுரை வில்லாபுரம் மீனாட்சி நகர்ல இருந்து ஈஸ்வர்லால் பேசுறேன்.
2: ஈஸ்வர்லால் பேசுறீங்களா? சரி, உங்களுக்கான கேள்விகள் கேட்டலாமா?
0: அப்படியா? ஐயா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? ரூல்ஸ் என்னன்னா, நாங்க கேக்குற கேள்விக்கு நீங்க தப்பா தானே பதில் சொல்லிருக்கணும். கரெக்ட்டா 4 கால்னு சொல்லிட்டீங்களே.
4: புரியுதுல? ரொம்ப பேசாத. இந்த
6: மரண்டாப்புல சொல்லிட்டேன்.
0: மரண்டாப்புல சொல்லிட்டீங்களா?
2: சரி, உங்க
4: அப்ப ஒரு சோடா குடிப்பா.
0: அப்பலாம் நாங்க வந்து குழப்புவோம், ஆனா நீங்க கரெக்ட்டா விளையாடணும்ல.
6: ஆமா விளையாடணும், கோட்டையை விட்டுறோம்ல.
2: சரி, அருமை அருமை, நல்லா முயற்சி பண்ணீங்க.
4: சாமர்த்தியமாக பதில் புரியுது. இந்த கேள்வி
2: நன்றி நன்றி நன்றி நன்றி. நேரம் 4:46 நிமிடத்தில் நினைஞ்சிருக்கோம். ஆட்டக்கலம், ஆட்டக்கலத்தில் தப்பா சொல்லாதீங்க. நாங்க கேட்கிற கேள்விக்கு சரியா பதில் சொல்லாம தப்பா சொல்லுங்க.
0: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
2: வணக்கம். நாங்க பேசுறது எங்களுக்கு கேக்குது.
0: யாருங்க? ஹலோ,
2: வணக்கம்.
4: தயங்காம சொல்றாங்க,
2: நாங்களும் அதுக்குதான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், சொல்ல மாட்டாங்களே. நேரம் 4:46 நிமிடத்தில் நினைஞ்சிருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் ஆட்டுக்கிழமை மாட்டுக்கிழமை இடம் வந்திருக்க நேயர் வருக. வணக்கம்.
7: வணக்கம் வணக்கம். நான் புதுக்கோட்டை மாவட்டம் கோணாப்பட்டில இருந்து பழனி ஆகி பேசுறேன்.
2: பழனி
7: பழனி ஆயி
2: பழனி ஆயி. ரெடியா இருக்கீங்களா? சரி, ரெடியா இருக்கீங்களா? விளையாடலாமா?
7: ஆமா, தப்பா கரெக்ட்டா சொல்லணும், தப்பா கரெக்ட்டா சொல்லணும்.
4: பழகிய தமிழ் மகள் இவள்,
2: இவள்
4: இரு விழிகளில் எழுதிய மடல்.
7: நன்றி நன்றி நன்றி.
0: உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
7: கேளுங்க.
0: இசையமைப்பாளர் என்ன பண்ணுவாங்க?
7: நல்லா சொல்லுங்க.
0: இசையமைப்பாளர் என்ன பண்ணுவாங்க? மியூசிக் டைரக்டர் இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க?
7: படம் எடுப்பாரு.
2: சக்கரை என்ன செய்யும்? நமக்கு எத்தனை பல்லு? நமக்கு எத்தனை பல்லு?
7: பல்லு கேக்குறீங்களா? நமக்கு 100 பல்லு.
2: 100 பல்லு இருக்கு அவங்க கிட்ட.

0: நைட்ல வானத்துல என்ன இருக்கோ?
1: வானத்துல இருட்டா இருக்கும்.
2: இருட்டா இருக்கும்.
0: நைட் வானம் இருட்டாதானே இருக்கும்.
3: அடிச்சு சுத்தி விட்டு வரைக்கும் பாக்குறீங்க?
2: அதேதான் அதேதான். சரி, நல்லா முயற்சி பண்ணீங்க. நேரம் 4:40
3: முடிச்சுக்கிட்டு காரைக்குடி பஸ் எப்போ வரும்னு,
2: காரைக்குடி பஸ் எங்கே வரும்னு காரைக்குடிலான்னு கேட்க முடியும். கரெக்டு தானே?
0: கரெக்டு தான்.
2: ஆனால் அது தப்பு, அதை தான் நாங்கள் விளாண்டுட்டு
0: இருக்கோம். அடுத்து ஒரு நேர் சந்திச்சிடலாமா? வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
4: ஆ, நாங்கள் மதுரையிலேருந்து கண்ணகி பேசுகிறேன்.
2: மதுரையிலேருந்து
0: கண்ணகி பேசுகிறாங்க, கரெக்டா?
2: சரி, ஓகே.
4: ஆ, கரெக்டு.
2: விளையாட தயாராக இருக்கீங்களா? கொஞ்சம் சத்தமா, கொஞ்சம் வேகமா விளையாடணும், சரிங்களா? பஸ் ஏற எங்க போவோம்? பஸ் ஏற எங்க போவோம்? பஸ் ஏற எங்க போவீங்க? பஸ்ல போறதுக்கு எங்க போவீங்க? சரி, ட்ரெயின்ல ஏறி எங்க போவீங்க? ட்ரெயின்ல ஏற எங்க போவீங்க? அதாவது ட்ரெயினுக்கு போகணும்ல, ட்ரெயின்ல போறதுக்கு எங்க போவீங்க? ட்ரெயின்ல ஏறி போறதுக்கு,
4: ட்ரெயின்ல போய் ஏறதுக்கு பஸ் ஸ்டாண்ட் போவோம்.
2: சரி, இப்போ ஃப்ளைட்டில் போகிறதுக்கு எங்கே போவீங்க
4: சார்?
2: ஃப்ளைட்டில் போகிறதுக்கு எங்கே போவீங்க
4: சார்? கேட்கல.
0: ஃப்ளைட்டில் போகிறதுக்கு எங்கே போவீங்க?
4: ஃப்ளைட்டு போகிறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன்.
2: சரி, ரொம்ப சோகமாகவே பேசிக்கிட்டு இருக்கீங்க. சரி, நல்லா முயற்சி பண்ணீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நேரம் 4:49 நிமிடத்தில் இணைஞ்சிருக்கேன். இப்போ ஒரு பாடலை சந்திச்சுட்டு மீண்டும் இணையலாம்.

0: தேவதை வந்து விட்ட பார்த்து.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
3: இல்லனே, கையில் அடிபட்டு மனலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனே சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியாயிருப்பா.
4: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
5: நேரம் 4:55 ஆயிருச்சு. கிட்டத்தட்ட நம்ம நெருங்கி வந்துட்டோம். எதுக்கு நெருங்கி வந்துட்டோம்?
6: நிறைவு பகுதிக்கு நெருங்கி வந்துட்டோம். அதுக்குள்ள வந்து நேயர் வந்துட்டாங்க. வணக்கம்.
5: இணைஞ்சிருக்கோம் ஆகாஷவாணி மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள்ல. வணக்கம். யார் எங்க இருந்து?
7: கொண்டையம்பட்டிலிருந்து
5: உஷாரணியா? சரி, விளையாடலாமா? சரி, உங்களுக்கான கேள்வி, மீன் ஏதோ வச்சு பிடிப்பீங்க?
7: நல்லா
5: முயற்சி பண்ணீங்க. அடுத்த நேருக்கான வாய்ப்பு கொடுத்தலாம். நேரம் 4:55
6: ஆயிட்டிருக்கு. ஆகாஷவாணி எஃப்எம் 90.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 எல்லாம் ஆட்டக்கலாம் தான் விளையாடிருக்கோம். இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம். அதே மாதிரிதான் இருக்கு.
8: ஆகாஷவாணி
5: மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள்ல.
6: இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம். சக்கிமங்கலத்திலிருந்து யாருங்க?
9: கார்த்திக் செல்வம்.
5: கார்த்திக் செல்வம், லேட தயாரா இருக்கீங்களா? சரி, விமானம் எதுல போகும்? விமானம் எதுல போகும்?
6: விமானம் எதுல போகும்? அடுத்த நேயருக்கு வழிவிட்டுலாம். வணக்கம். அடுத்து இணையக்கூடிய நேயர். நேரம் 4:57 ஆயிடுச்சு. ஆகாஷவாணியில ஆட்டக்கிழமை விளையாண்டு இருக்கோம். வணக்கம்.
10: வணக்கம்.
5: வணக்கம். சொல்வது யார், எங்க இருந்து?
10: பெங்களூர்ல இருந்து ரோஷினி பேசுறேன்.

0: எங்க இருந்துங்கம்மா?
1: சாரி,
0: எங்க இருந்து பேசுறீங்க?
1: பெங்களூர்ல இருந்து பேசுறோம்.
0: பெங்களூர்ல இருந்து யாரு?
2: ரோஷினி பேசுறாங்க.
0: ரோஷினி பேசுறீங்க. வேற தயாரா இருக்கீங்களா?
1: ரெடியா இருக்கேன்.
0: சரி, இட்லி எதில் சமைப்பீங்க?
1: நூடுல்ஸ்ல.
0: இட்லி நூடுல்ஸ் சமைப்பீங்களா?
2: நெத்தில என்ன வைப்போம்?
1: புரியல.
2: நெத்தில என்ன வைப்போம்?
1: குழம்பு ஊத்துவோம்.
0: நெத்தில குழம்பு ஊத்தீங்களா? நாற்காலிக்கு எத்தனை காலு?
1: ஆறு காலு.
0: வைகை ஆறு எங்க இருக்கு? மீன் எதை வச்சு பிடிப்பீங்க?
1: புரியல.
0: மீனை எதை வச்சு பிடிப்பீங்க?
2: மீனா எதை வச்சு பிடிப்பீங்க?
0: மீனா இல்ல, மீன்.
2: என்னது? பேக் போட்டு பிடிப்பீங்களா? நைட் வானத்துல என்ன தெரியும்?
1: புரியல.
2: நைட் வானத்துல என்ன தெரியும்?
1: சூரியன்.
2: சூரியன் தெரியுமா? சரி, ஓகே, ரொம்பவே அழகா டக்கு டக்கு. ஆமா, அந்த அளவுக்கு தான் பதில் சொன்னாங்க. இனிப்பு நினைமைக்கு நன்றி. நீ கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம். ராமேஸ்வரம் பண்பலை 100.9. என்னுடைய பேர் அப்துல் காதர். நான் இங்க ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமம் அங்க பேசுறேன்.
0: சரி, விளையாட தயாரா இருக்கீங்களா?
3: ரெடியா இருக்கேன். சகோதரி எப்படி இருக்கீங்க? வணக்கம்.
2: நிலையத்துல எல்லாருமே நல்லாம இருக்காங்க. நம்ம விளையாண்டுலாமா?
0: நேரம் குறைவா இருக்கு, நம்ம விளையாட போயிடலாம். வானவில்ல எத்தனை நிறங்கள் இருக்கும்?
3: இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையே.
0: இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையா? சரி, கருவிலியின் நிறம் என்ன?
3: நான் மதியம் வந்து சாப்பாடு சாம்பார் சாப்பிட்டு.
0: இப்படி நாங்க பதில் சொல்லக்கூடாது. நீங்க சரியா,
2: நீங்க மாத்தி யோசிக்க கூடாது. அதுக்கு அவர் மாதிரி வித்தியாசம்.
4: அண்ணனா இருக்கும்போது அவன் தம்பியா இருந்தப்ப, அவன் தம்பியா இருக்கும்போது அண்ணன்.
0: சரி, ரொம்ப அருமையாக முயற்சி பண்ணீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நேரம் 4:59 ஆயிடுச்சு. ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் நிறைவு பெறுகிறது ஆட்டக்களம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மற்றும் பங்கு பெற முயற்சித்த, கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுவது நான் முத்துக்கருப்பன் மற்றும்
2: ஹரிணி. அழைப்புகள் ஒருங்கிணைப்பில் நமக்கு துணையாக இருந்தவங்க சுமையா.
5: பேர் தங்கம், சீர்னா சிங்கம்.
0: அப்படியா? சரி, இணைப்பில் வந்தமைக்கு
2: நன்றி நேயர்களே.
6: இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மாலை தென்றல் கத்துக்கொண்டிருக்கிறது.

0: 5 மணி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையே 3வது மற்றும் 4வது வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்திய தகவல் பணி மற்றும் புள்ளியியல் சேவை அதிகாரிகள் தங்களது பொறுப்புகளை அர்ப்பணிப்புடனும் வெளிப்படை தன்மையுடனும் நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அறிவுறுத்தியுள்ளார். பிற நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் காரணமாக ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சுரங்கம் மற்றும் கனிமங்கள் சட்டத்திருத்த மசோதா அத்துறையை நவீனமயமாக்குவதற்கு உதவிடும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்காக அமைக்கப்பட்ட ராதாகிருஷ்ணன் குழுவின் பரிந்துரைகளை செயல்படுத்துவது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. முதலமைச்சர் அலுவலக மாற்றத்திற்கான பணிகளை ஒப்பந்தப்புள்ளி கோராமல் எப்படி தொடங்க முடியும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கர்நாடக அரசையும் மத்திய அரசையும் வலியுறுத்துவதாக பாமக தெரிவித்துள்ளது. சிங்ஃபீல்ட் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். கலையில் நடைபெற்ற இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு சர்மா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாராய் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரியான்ஷு ரஜாவத், மீராபா லுவாங் மெய்ஸ்னம், அனேரி கோட்டக், லிஷா பால், தன்வி பத்ரி, மேதவி நகர், ஜியா ராவத் மற்றும் சங்கர் முத்துசுவாமி சுப்பிரமணியன்

காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வேனில் இன்று நடைபெறுகிறது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில்லும் 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான பேட்டிங் பிரிவில் இஷான் கிஷனும் முதலிடத்தில் நீடிக்கின்றனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் மாலை தென்றல். ஆயிரத்து 1980களில் வெளிவந்த ஒவ்வொரு பாடலாய் இந்த மாலை தென்றல் நிகழ்ச்சிகளில் முழுவதும் கேட்கலாம். இன்றைய மாலை தென்றல் நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் முத்து கருப்பன். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக கேட்கலாம் பிரியா திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுட்ருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் பாடல் வருது வாழ்வே மாயம் திரைப்படத்தில் இருந்து.

நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் வருகிறது அடுத்த வாரிசு திரைப்படத்தில் இருந்து.

0: நான் சாகித்யா பேசுறேன், இசையமைப்பாளராக இருக்கேன். மதுரை வானவில் பண்பலை 103.3 நிகழ்ச்சிகள் ரொம்ப அருமையாக இருக்கு. நானும் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கேட்பேன். நீங்க எல்லோரும் கேட்டு பயனடையுங்கள். எல்லாருக்கும் எல்லாம் எப்பவும் கிடைப்பதற்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள்.
1: Yeah, Akashvani, that's lit.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள் கேட்டுட்ருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சிகள் பாடல் வருகிறது நிழல்கள் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்ருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் பாடல் வருகிறது நீங்கள் கேட்டவை திரைப்படத்தில் இருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுட்ருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் பாடல் வருகிறது மௌனராகும் திரைப்படத்தில் இருந்து.

0: அக்கா காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
1: எதுக்குப்பா, படிக்க போறியா?
0: இல்லக்கா, நான் நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணலாம்னு இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்கா காலையில இருந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
1: என்ன சார், ஃபிட்டாக ட்ரை பண்றீங்களா? யார் சொன்னாங்க?
0: ஆமாக்கா, ரேடியோல கேட்டேன், நிறைய ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க, உடல்நலம் பத்தி பேசினாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாயிரலாம்னு ஒரு முடிவுல இருக்கேன்க்கா.
2: ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு
3: இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
1: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
0: சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே.
3: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
1: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
0: ஓகே.
4: புதுநலனில் அக்கறையுடன், ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. மாலை தென்றல் மாலை தென்றல் நிகழ்ச்சியில் பாடல் வருகிறது பிரம்மா திரைப்படத்தில் இருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுட்ருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் வருகிறது ராஜாதி ராஜா திரைப்படத்தில் இருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் இணைந்திருக்கிறீர்கள். மாலை தென்றல் மாலைத்தின்றல் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக பருவராகம் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. பாடலோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் முத்துக்கருப்பன்.

சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். கும்முடி பூண்டி கூடூர் இடையே மூன்றாவது மற்றும் நான்காவது வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்திய தகவல் பணி மற்றும் புள்ளியியல் சேவை அதிகாரிகள் தங்களது பொறுப்புகளை அர்ப்பணிப்புடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அறிவுறுத்தியுள்ளார். பிற நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் காரணமாக ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சுரங்கம் மற்றும் கனிமங்கள் சட்டத்திருத்த மசோதா அத்துறையை நவீனமயமாக்குவதற்கு உதவிடும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்வு முறைகளை தடுப்பதற்காக அமைக்கப்பட்ட ராதாகிருஷ்ணன் குழுவின் பரிந்துரைகளை செயல்படுத்துவது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. முதலமைச்சர் அலுவலக மாற்றத்திற்கான பணிகளை ஒப்பந்தப்புள்ளி கோராமல் எப்படி தொடங்க முடியும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் மூன்று பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கர்நாடக அரசையும் மத்திய அரசையும் வலியுறுத்துவதாக பாமக தெரிவித்துள்ளது. சின்க்வீல் கோப்பைக்கான செஸ் போட்டியின் எட்டாவது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். கலேயில் நடைபெற்ற இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஸ்லோவேக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு சர்மா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரியான்சு ரஜாவத், மீராபாய் லுவாங் மைஸ்னம், அனேரி கோட்டக், லிலிஷா பால், தன்வி பத்ரி, மேதவி நாகர், ஜியா ராவத் மற்றும் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியம் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தில் இன்று நடைபெறுகிறது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில்லும் 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான பேட்டிங் பிரிவில் இஷான் கிஷனும் முதல் இடத்தில் நீடிக்கின்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை.

0: பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் சேவை செய்திகள்.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. 2027 ஆண்டு குடியரசு தினத்தை முன்னிட்டு பத்ம விருதுக்கு விருப்பம் உள்ளவர்களின் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 2027 ஆண்டின் குடியரசு தினத்தை முன்னிட்டு சிறப்புமிக்க பணிகளை அங்கீகரிப்பதை நோக்கமாக கொண்டு கலை, இலக்கியம் மற்றும் கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், குடிமைப்பணிகள், வர்த்தகம் மற்றும் தொழில் போன்ற அனைத்து துறைகளிலும் சிறந்த சாதனைகள் மற்றும் சேவைகளுக்கான பத்ம விருதுகள் வழங்கப்படுகின்றன. இனம், தொழில், பதவி அல்லது பாலினம் என்ற எந்தவித வேறுபாடும் இல்லாமல் அனைவரும் இந்த விருதுக்கு தகுதியானவர்கள். இதன் அடிப்படையிலான விளையாட்டுத்துறை சார்ந்த விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பத்ம விருது நாட்டின் 2வது உயரிய விருது என்பதால் விண்ணப்பிக்கக்கூடிய நபர் தனது துறையில் இதற்கு முன்னர் ஏதேனும் தேசிய விருது அல்லது மாநில விருது பெற்றிருக்க வேண்டும். மருத்துவர்கள் மற்றும் விஞ்ஞானிகளை தவிர பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் உட்பட மற்ற அரசு ஊழியர்கள் இந்த விருதுக்கு தகுதி பெறமாட்டார்கள். பத்ம விருதுக்கு விண்ணப்பம் செய்ய விரும்பும் நபர்கள் ராஷ்டிரிய புரஸ்கார் இணையதளமான https://awards.gov.in என்ற இணையதளம் வழியாக மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். பத்ம விருதுகளுக்கு இணைய வழியாக விண்ணப்பிக்கும் கடைசி நாள் இம்மாதம் 31ஆம் தேதி என்று விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்துள்ளார். நேரம் 6:05. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் விளக்கேற்றும் வேலை.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது விளக்கேற்றும் வேலை.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிறைவு பெறுகிறது விளக்கேற்றும் வேலை.

0: நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமுமாய். மாலை 6:30 அந்தி பூக்கள், இரவு 7 மணிக்கு பாட்டு இது ஹிட்டு, 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 அச்சாணி, பொம்மைகள் தயாரிக்கும் தொழில் செய்து வரும் இளம் தொழில் முனைவோர் எம் அபிநயா அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 8:45 இன்றைய பாரதம், மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்கள். அதனைத் தொடர்ந்து 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10:00 பட்டுச்சிறகு. இரவு 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் எமது ஒலிபரப்பு நிறைவு பெறும். மீண்டும் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும். 11:59 12:00 முதல் காலை 4:45 வரை சென்னை அஞ்சலாக FM விவித் பாரதி தமிழ் 102.3 MHz அலைவரிசைகளில் இருந்து நிகழ்ச்சிகள் கேட்டு மகிழலாம். நேயர்கள், இதுவரை கேட்டது இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய்.
1: அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
2: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு நினைக்கிறேன்டா.
1: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டியில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றி.

0: அதாவது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் எப்பவும் கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
1: ஆமா.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

0: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
1: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் இனி கேட்கலாம் அந்திப்பூக்கள். அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியோட முதல் பாடல் கில்லி திரைப்படத்திலிருந்து.

0: அகாஷ்வாணியா ஃப்ரம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல நீங்க கேட்டுட்டு இருக்கிறது அந்தி பூக்கள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மாசிலாமணி திரைப்படத்திலிருந்து.
1: Okay, once again.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 6:40 ஆகாஷ்வாணி எஃப்எம் 9.1 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது அந்திப்பூக்கள். அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மாயாவி திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது அந்திப்பூக்கள். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக கேட்கலாம் ஆடுகளம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: செடுத்து போன வரா சொல்றதுனால ஏதோ அறிந்தா.
1: நேரம் 6:50 ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அந்திப்பூக்கள். அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக கேட்கலாம் ஐ திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல நாம் கேட்டு இணைந்திருப்பது அந்தி பூக்கள். அந்திப்புக்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக கேட்கலாம் யூத் திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் அதிரடியான பாடல்களை கேட்டு மகிழலாம். இன்றைய பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் முத்துக்கிருப்பன். பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வித் லவ் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்ருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பாடல் வருகிறது மதராசி திரைப்படத்திலிருந்து.

0: என்னடா கண்ணு கலங்குது, ஆனா வாய் சிரிக்குது.
1: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
2: அச்சச்சா
1: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
0: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல.
2: நீ நல்லா வைபப்படு.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுட்டு இருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் வருகிறது தேரே இஷ்க் மெயின் திரைப்படத்தில் இருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை. ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் வருகிறது தக் லைஃப் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பாடல் வருகிறது கூலி திரைப்படத்திலிருந்து.

மதுரை பண்பலை 103.3. எனது பங்காளிகளுக்கு, என் அக்காமார்களுக்கு, என் தங்கைமார்களுக்கு மதுரை மதிச்சேம்பாளா சார்பாக பண்பலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. நானும் கேட்குறேன், வேற லெவல் பண்ணுறோம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்ருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பாடல் வருகிறது ராயன் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்ருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் பாடல் வருகிறது ஆரோமலை திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள்ல கேட்டு இருக்கீங்க பாட்டு, இது ஹிட்டு. தொடர்ந்து பாடல் வருகிறது காந்தாரா சாப்டர் 1 திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுட்ருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பாடல் வருகிறது ஜோ திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பாடல் வருகிறது. கோட் திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சிகள் நிறைவு பாடலாக வருகிறது. ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து

கும்மிடிகள், வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையே மூன்றாவது மற்றும் நான்காவது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 2229 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் சாலை பணிகள் தரமாக நடைபெற வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தரத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி கூறினார். தமிழகத்தில் 27 தடுப்பணைகள் 206 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அறிவித்துள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். 13 மாவட்டங்களில் இந்த தடுப்பணைகள் அமைக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். 6 மாவட்டங்களில் 9 அணைக்கட்டுகள் 97 கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும். 5 மாவட்டங்களில் 13 கோடி ரூபாய் செலவில் 6 பகிர்வு அணைகள் கட்டப்படும். 35 மாவட்டங்களில் 28 கோடி ரூபாய் செலவில் செயற்கை நிலத்தடி நீர் செறிவூட்டும் குழாய்கள் அமைக்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் திரு ஆனந்த் வெளியிட்டார். முதலமைச்சர் அலுவலக மாற்றத்திற்கான பணிகளை ஒப்பந்தப்புள்ளி கோராமல் எப்படி தொடங்க முடியும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். இத்தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதற்கு முன்பு ஒப்பந்தப்புள்ளிகள் கோராமல் பணிகள் நடைபெற்றதா என்றும் வினவியுள்ளார். இதுதொடர்பான அனைத்து விவரங்களையும் மக்கள் முன் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் அணை கட்ட தங்கள் கட்சி அனுமதிக்காது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்ட கர்நாடகாவிற்கு மத்திய அரசு உதவக்கூடாது என்று கூறினார். காவிரியில் தமிழகத்திற்குரிய நீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என்றும் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தினார். பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் தமிழக அரசு உயர்த்தியுள்ளது போதுமானது அல்ல என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் பால் கொள்முதல் விலை கடந்த 4 ஆண்டுகளாக உயர்த்தப்படாததை சுட்டிக்காட்டியுள்ளார். தனியார் நிறுவனங்கள் ஆவின் கொள்முதல் விலையை விட லிட்டருக்கு 12 ரூபாய் வரை கூடுதலாக வழங்குவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 7 ரூபாய் அளவுக்காவது உயர்த்த தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மாணவர்கள் மற்றும் இளையோரின் ஜனநாயக உரிமைகளை தமிழக அரசு பறிக்கக்கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இன்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடந்த 30 ஆண்டுகளாக நடைபெறாமல் உள்ள கல்வி நிறுவனங்களின் மாணவர் பேரவை தேர்தல்களை உடனடியாக நடத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாள்தோறும் கொலை, கொள்ளை மற்றும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெறுவதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். குற்றங்கள் நடைபெறாமல் இருப்பதை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் கோரியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் இந்தியா சற்றுமுன் வரை 5-3

என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-17 என்ற செட் கணக்கில் கனடாவின் வென் யூ ஜாங்கை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஆயுஷ் ஷெட்டியும் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் கலப்பு இரட்டையர் பிரிவில் த்ருவ் கபிலா டானிஷா கிராஸ்டோ இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மும்பையில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியின் ராபிட் பிரிவில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு ஷர்மா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். கலையில் நடைபெற்ற இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நான் சொல்றத அப்படியே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். நம்ம ரொம்பவே ஒரு ஹெக்டிக்கான ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டேயை கம்ப்ளீட் பண்ணிட்டு சிக்னலில் நிற்கும் போது ரேண்டமாக நமக்கு யாருன்னே தெரியாத ஒரு குழந்தை நம்மளை பார்த்து சிரித்தாலோ இல்லை பேசினாலோ அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் மறந்து நம்மள அறியாமலே ஒரு குட்டி ஸ்மைல் வரதானே செய்யும். இந்த ஒரு விஷயத்த குழந்தைங்களோட மேஜிக்னே சொல்லலாங்க. அப்படி இருக்க குழந்தைகளின் நேரமாய் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் பட்டாம்பூச்சிகள். இந்த நிகழ்ச்சியில குழந்தைகள் வந்து கதை சொல்லலாம், ரைம்ஸ் பாடலாம், தங்களோட விருப்ப பாடலையும் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்க வேண்டிய எண்கள் 04552 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு 25 30 170 அல்லது 25 30 171 ஆகிய எண்களில். நிகழ்ச்சியில நம்ம கூட முதலாவதா இணைய போற குழந்தை யாரு, எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. வணக்கம் வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சரி, கொஞ்சம் சத்தமா பேசலாமா? அதே மாதிரி வானொலியை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்து நினைக்கிறீங்களா? கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. உங்க பேர் மறுபடியும் சொல்லுங்க. கனிஷ்கா, இன்னைக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? கதை சொல்ல போறீங்களா? சொல்லுங்க கேப்போம். சொல்லுங்க. அவ்வளவுதானா? நீங்க என்ன மொட்டை மாடியில் நின்னு பேசுறீங்களா? இல்லையா, அப்புறம் என்ன காத்து சவுண்டா கேக்குது? நீங்க பேசுறத விட என்ன பாட்டு வேணும்? நீங்க கேட்ட பாடல் கொடுத்துடலாம். இனிப்பில் வந்ததுக்கு நன்றி.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 குழந்தைகளின் நேரமாய் பட்டாம்பூச்சிகள் தாங்க கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சி நேயக்கூடிய அடுத்த குழந்தை, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ராமநாதபுரம் கமுதியில இருந்து அஜித் பாண்டி.
0: சொல்லுங்க, நீங்க ஏதோ சொல்ல போறீங்களா அன்னைக்கு?
1: ஆமா, ஒரு மனப்பாடம் சொல்றேன். இது வந்து பெரிய புராணம், திருநாட்டு சிறப்பு பாட்டு.
0: சொல்லுங்க கேப்போம்.
1: காடெல்லாம் களை கரும்பு, காவெல்லாம் கோளை கரும்பு, மாடெல்லாம் கருங்குவலை, வயலெல்லாம் நெருங்குவலை, கோடெல்லாம் மட அன்னம், குளமெல்லாம் கடல் அன்னம், நாடெல்லாம் நீராடு, தனை ஒவ்வா நலமெல்லாம். இதை எழுதியவர் சேக்கிலா.
0: அழகா சொன்னீங்க.

0: சரி, உங்களுக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: இதுல பாட்டு இருக்குதாக்கா, இந்த பாட்டு வந்து சேக்கிலார்ன்ற ஆசிரியர் எழுதினாரு. இது வந்து ஒரு மனப்பாட பாட்டு தமிழ்ல.
0: இல்ல, உங்களுக்கு என்ன விருப்ப பாடல் கேக்குறீங்கன்னு கேக்குறேன்.
1: எனக்கு இந்த கணா படத்துல இருந்து ஒட்டையடி பாதையில அந்த பாட்டு போடு.
0: நீங்க கேட்ட பாடல் இதோ காட்சலைகளில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம். பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த குழந்தை, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: வளாகத்துல இருந்து சபரி பேசுறேன்.
0: சரி, நீங்க என்ன படிக்கிறீங்க?

0: டுவெல்த் படிக்கிறீங்களா? நீங்கள் எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா?
1: இல்லை.
0: ஆ, அப்போ உங்களுக்கு விருப்ப பாடல் என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: நட்பே துணை படத்தில் வந்து ஒரு பாட்டு.
0: நீங்கள் கேட்ட பாடல் இதோ காற்றலைகளில்.

0: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் பங்கு பெற காத்திருக்கும் அடுத்த குழந்தை வருக. வணக்கம். கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா? இப்ப பேசுங்க. மறுபடியும் சொல்லுங்க, உங்க பேர் என்னன்னு.
1: என்னென்றும் கொடுக்கும் பண்பலே, ஏக்கத்தை போக்கும் பண்பலே, ஐயத்தை உடைக்கும் பண்பலே, ஒழுக்கத்தை கற்று தரும் பண்பலே, ஓவியத்தை போன்ற அழகான பண்பலே, ஔடவத்தை மறக்க வைக்கும் பண்பலே.
0: பண்பலைக்காக ஒரு கவிதை சொல்லிருக்கீங்களா?
1: ஆமாங்க.
0: ரொம்பவே அருமையா சொன்னீங்க. உங்களுக்கு உங்களோட விருப்ப பாடலா நீங்க என்ன கேட்க போறீங்க? எந்த பாடல் வேணும்?
1: வீடு வளர்த்து அலையாலே பாட்டு போடுங்க.
0: நீங்க கேட்ட பாடல் இதோ கேட்டலைகளில்.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல் இவ்வளோ நேரம் குழந்தைகள் பேசுகிறத கேட்டோம், அவங்களோட விருப்ப பாடல்கள் கேட்ட பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி. மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இந்த அலைவரிசைகளில் இப்போது கேட்கலாம் அச்சாணி. இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் பொம்மைகள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் எம் அபிநயா அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதல் பகுதியினை கேட்கலாம். நிகழ்ச்சியில் உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன்.
1: வணக்கம் நேயர்களே, நம்ம வீட்டில் இருக்க எல்லா குழந்தைகளுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா அது பொம்மைகள். பொம்மைகள் வேணாம் சொல்ற குழந்தைகளே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து குழந்தைகள் வந்து பொம்மைகள் ஐக்கியமாவாங்க. அந்த பொம்மைகளை பார்த்தோம்னா பல்வேறு விதமான பொம்மைகள் இருக்கு. மரத்தில் செய்கிற பொம்மை, விரலில் செஞ்ச பொம்மை, தலையாட்டி பொம்மை, பிளாஸ்டிக்கில் வரக்கூடிய பொம்மைன்னு சொல்லி காலத்துக்கு ஏற்றாப்பில் வந்து டெக்னாலஜி மாற மாற புது புது விதமான பொம்மைகள்லாம் வந்து இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் வந்துட்டுருக்கு. அந்த பொம்மைகள் தயாரிக்கக்கூடிய ஒரு தொழில் முனைவோர் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. இந்த பொம்மைகள் எப்படி தயாரிக்கிறாங்க, அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸில் உள்ள நிலைவு சுழிவுகள் என்னென்ன, அதை பற்றி சொல்ல வந்திருக்காங்க. அவங்க யார், என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாமா? வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார்.
1: ரொம்ப சந்தோஷம் எங்களுடைய அச்சாணி நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு. மேடம் சொல்லுங்க, உங்களை பற்றி அறிமுகம். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, இந்த பிஸ்னஸை எத்தனை வருஷமாக நீங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க? மேடம்
2: என் பேர் அபிநயா முனியசாமி. கம்பெனி நேம் வந்து எஸ்எம் ஃபர்டாய்ஸ். இது வந்து மதுரை ஜெயகந்தபுரத்தில் இருக்கு. நான் 8 இயர்ஸாக அந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார்.
1: மேடம் நீங்கள் ஒரு இளம் தொழில் முனைவராக இருக்கீங்க, என்ன படிச்சிருக்கீங்க அடிப்படையாக?
2: நான் வந்து பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன் சார்.
1: என்ன மேடம், பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் இப்போ உள்ள டாய் மேனுஃபேக்சரிங் அதாவது பொம்மைகள் தயாரிப்புக்கும் எப்படி தொடர்பு, எப்படி நீங்கள் அந்த தொழிலுக்கு வந்தீங்க?
2: இல்லை, ஆரம்பத்துலேருந்தே பிஸ்னஸ் மேலே ஒரு மோகம்னு சொல்லலாம். அம்மா அப்பா வந்து நான் சின்ன வயசுலேருந்து பார்த்ததை அவங்க தொழில் செஞ்சு தான் பார்த்துருக்கேன். அதனால் அப்போலேருந்தே ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஒரு ஐடியா. படித்து முடித்தோடனே ஜாப்னு போகிறத விட எங்கள் வீட்டில் உடனே மேரேஜ்னு பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ நான் வச்ச ஒரே ஆப்ஷன், நீங்கள் யாருனாலும் பாருங்கப்பா, ஆனால் தொழில் பண்ணுறவங்களா பாருங்கள், அது மட்டும்தான் நான் சொன்னேன். அதை பேஸ் பண்ணி தான் நான் அவங்கள செலக்டும் பண்ணேன். நான் உள்ளே வரும்போது அவங்களுமே பிஸ்னஸ் பண்ணுற ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. எனக்குமே அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போது ரெண்டு பேரும் சேர்ந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு வந்திருக்கோம். 2018 அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபுல் ஃப்ளெஜ்டாக அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடியே பிஸ்னஸ் இருந்துச்சு, ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் அதுக்குள்ளே உள்ளே வந்து அதை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போனது அதுக்கப்புறம் தான்.
1: அதாவது இப்போ எந்த ஒரு பிஸ்னஸ் நம்ம வந்து உள்ளே என்ட்ரு ஆகிறோம், அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லுவாங்க. அது ஒன்று ப்ரொஃபஷனலாக படிச்சிருப்பாங்க, இல்லை அந்த தொழிலில் வந்து வேலை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த ரகம்? இதில்
2: ரெண்டு ரகமே கிடையாது சொல்லப்போனால். எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் இருந்துச்சு. இதில் வந்து ஒரு ஆப்ஷனாக அது கிடைக்கும் போது அதை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணி அதில் வெளியில் வரலான்னு பார்த்து அதுக்கு என்னென்ன தேவையோ அது நானாகவே ஓனாக கற்றுக்கிட்டு அப்படி தான் அதுக்குள்ளே வந்தேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, அதை பற்றி எதுவும் நான் படிக்கவும் இல்லை. ஓப்பனாக சொல்ல போனோன்னா 2018 முன்னாடி வரைக்கும் எனக்கு மிஷின்னா எப்படி இருக்கும், தையல் மிஷின் எப்படி தைக்கணும் எதுவுமே தெரியாது. ஒரு 6 மாதத்துக்குள்ளே அது எல்லாமே நானாகவே வீட்டில் இருந்து, இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அதுக்கு எப்படி நம்ம அதை கட்டிங் எடுக்கிறோம், எப்படி ஸ்டிச் பண்ணுறோம், அதை எப்படி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாம், எல்லாமே உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் கற்றுக்கிட்டேன்.
1: தொழில் உள்ளே வந்து நீ கற்றுக்கிட்டு இப்போ பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ பொம்மை தயாரிப்புக்கான அடிப்படை மூலப்பொருள்லாம் எங்கே வாங்குறீங்க?
2: அது ஃபுல்லாகவே நம்ம நார்த் சைடு தான் வாங்குகிறோம், டெல்லி கொல்கட்டா அந்த மாதிரி தான். ஏன்னா நம்ம இதில் வந்து இது மோனோபோலி மாதிரி தான் இருக்குது இன்னுமே தமிழ்நாட்டில். பெருசாக அதை பற்றின மேனுஃபேக்சரிங்கோ அதுக்கான பொருள் இங்கே எளிமையாக ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால் எல்லாமே நார்த் சைட்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம்.
1: இப்போ நம்ம எங்கே பார்த்தாலுமே ஒரு பொம்மை வாங்கினாலே சீன தயாரிப்புகள் தான் நிறைய வருது. இப்போ நம்ம இந்தியாவில் வந்து பொம்மை தயாரிப்பு இப்போ எந்த லெவலில் இருக்குது?
2: இந்தியாவிலன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டெல்லி சைடு கொஞ்சம் இப்போது பண்ணிட்டு தான் வராங்க. நார்த் இந்தியா பேசிக்காக சொல்ல போனோம்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இன்னும் அது பெருசாக வரவே இல்லை. இப்போ வாங்கி விற்கிறனாலுமே நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குறது இந்தியன் மேடாகவே இருந்தாலுமே அது நார்த் இந்தியன் சைட்லேருந்து தான் வருது. நம்ம சவுத் இந்தியாவில் அது இன்னும் பெருசாக எதுவுமே இதாக வரலை. இப்போ நீங்கள் மதுரையிலனு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு பேர் தான் மேக்ஸிமம் இருக்காங்க. ஃபர் டாய்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, பிளாஸ்டிக் டாய்ஸில் பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சம். ஃபர் டாய்ஸ் சாஃப்ட் டாய்ஸ் நீங்கள் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இல்லை. இப்போ ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் பேசும்போது டாய்ஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், அதோட மேனுஃபேக்சரிங்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இந்தியாவை வந்து டாய் ஹப்பாக மாற்றணுன்ற மாதிரி நம்ம வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணாமல் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற லெவலுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக நிறைய சலுகைகள் கூட அறிவிச்சிருக்காங்க.
1: நம்மளுடைய மேனுஃபேக்சர் யூனிட் பொம்மைகள் தயாரிப்பில் என்ன விதமான வெரைட்டிஸ், என்ன விதமான ரகங்கள் நீங்கள் தயாரிக்கிறீங்க?

0: என்ன ரேட்ல வந்து இப்ப வந்து மார்க்கெட் கொண்டு வரீங்க?
1: நம்மளோடது ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின்லி சாஃப்ட் ஐஸ் தான் சார். வெரைட்டிஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா டெடிபியர் மெயினாக இருக்குது, அது போக பில்லோஸ்ன்னு நம்ம ஒரு செக்ஷன் வச்சுருக்கோம். அதில் வந்து இந்த ஹாட் ஷேப் சோஃபா குஷன் அந்த மாதிரி நம்ம தலைக்கு வச்சு தூங்க யூஸ் பண்ணுற பில்லோஸ் வச்சுருக்கோம். இது போக பிளாஸ்டிக் மாதிரி உள்ளே வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் இருக்கும், அதை வெளியில் டிசைனிங் பண்ணி நம்ம பண்ணுற மாதிரி. நம்ம ஸ்ட்ரீட் சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்பி டால்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஷோரூம்லலாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். அது வந்து 300-500 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். அடித்தட்டு மக்களால் அதை வாங்க முடியாது, ஆனால் பிள்ளைங்க கார்ட்டூன்லாம் பார்க்கும் போது அந்த ஆசை இருக்க தானே செய்யும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு. ஸோ அதை வந்து நம்ம லோ காஸ்ட்ல எப்படி அதை கொண்டு வரலாம்னு பார்த்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த டால்மே நம்ம வந்து இது பண்ணோம். எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்லாம் வச்சிருப்பாங்க அந்த கோயில் சைடில் பாப்பா பொம்மை மாதிரி. அதுலேயே நாங்கள் இப்போ ஒரு ஒரு வருஷமும் 2-3 டிசைன்ஸ் மாற்றி மாற்றி வெரைட்டிஸ் கொடுத்துட்றோம், வேற மாடல்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்றோம். டெடின்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு 25 சென்டிமீட்டர்லேருந்து 5 அடி வரைக்குமே நம்மள்ட்ட டெடி இருக்கு. 100 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் வரைக்குமே நம்மள்ட்ட பொருள் இருக்கு.

0: நம்மளுடைய manufacturing யூனிட்ல எத்தனை பேர் வேலை பார்க்கறாங்க?
1: கம்பெனில வந்து இன்சைடு வந்து ஒரு 15 women's இருக்காங்க.
0: 15 பேர்.
1: ஆமா 15 பேர் இருக்காங்க. அது போக வெளியில ஜாப் வர்க் மாதிரி லேடிஸ்க்கு கொடுத்து நிறைய வாங்குறோம்.
0: இப்ப வேலை பார்க்கறவங்களுக்குலாம் எப்படி சம்பளம்ல எப்படி கொடுக்குறீங்க?
1: வீக்லி சாலரி தான் சார். அவங்களுக்கு அவங்க டெய்லி வேஜஸ் மாதிரி தான் வராங்க. ஸோ அவங்களுக்கு மந்த்லிலாம் நம்ம போட்டு அவங்க அதில் பட்ஜெட் பண்ணி பண்ணுற அளவுக்கு அவங்க பெருசாக ஏர்ன் பண்ணல. ஸோ வீக்லி வீக்லி கொடுத்தா அந்தந்த வாரத்துக்கான செலவை அவங்க பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்குது அவங்களோட.
0: வளர்ந்து வரக்கூடிய இளம் தலைமுறை, உங்களுடைய பின்போலம் யார் உங்களுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறது?
1: இப்போதைக்கு ஓப்பனாக சொன்னேன், என் ஹஸ்பண்ட் தான். எல்லாருமே வந்து பிஸ்னஸ் நோக்கி வராங்களான்னு தெரியல. பொதுவாக லேடிஸ் வந்து பெருசாக போனாலுமே ஜாபுக்கு தான் போகிறாங்க. பிஸ்னஸ்ன்னு பண்ணால் அது எந்த அளவுக்கு ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. நான் உள்ள எனக்கு வர ஐடியா இருக்குன்னு சொல்லும் போதே என் ஹஸ்பண்ட் தான் ஃபுல்லாக இது பண்ணி நீ பண்ணு, இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல பண்ணுன்னு அவங்க தான் என்கரேஜ் பண்ணாங்க. இப்போயுமே அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட். அவங்க சப்போர்ட் பண்ணலன்னா நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போக முடியுமான்னு தெரியல.
0: பொம்மைகள் தயாரிப்பு இப்போ ஒரு கம்பெனியை வச்சு நடத்தணும் அப்படின்னா மிஷின்ஸ்லாம் வாங்குவீங்கல்ல, மினிமம் வந்து எவ்வளோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்போ தேவைப்படும்?
1: மிஷினரிஸ்ன்னு இதில் பெருசாக உங்களுக்கு ஒன்றும் வராது. வீட்டில் தைக்கக்கூடிய நார்மல் தையல் மிஷினை வச்சே பண்ணலாம். அது நீங்கள் இப்போ நார்மல் மிஷின் பார்த்தா ஒரு 6000 ரூபா, அதில் ஒரு 4 மிஷின் போட்டு உள்ள லேடிஸ் வச்சு நீங்கள் ஈஸியாக வேலை பார்க்கலாம். இல்லை என்னால் அந்த மிஷினோட காஸ்ட்டுமே நீங்கள் கட் ஆஃப் பண்ண போறீங்கன்னா வெளியில் ஜாப் ஒர்க் மாதிரி கொடுத்து வாங்கலாம். நம்ம அதை எப்படி அதை பிளான் பண்ணுறோம், அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுன்றத பொறுத்து தான் இருக்குது. இப்போ நீங்கள் நார்த்லேருந்து ஃபர் அதெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபியூ லேக்ஸ் இருந்தாலே பண்ண முடியும். பெரிய முதலீடுன்னு கிடையாது. ஆனால் நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜ் அதை கொண்டு போகுன்ற போது முதலீடு நிறையா தான் இருக்கும். ரெண்டாவது இதில் டாய்ஸ்ன்னு பார்க்கும்போது இது அத்தியாவசிய பொருள் கிடையாது. ஒரு 6 மாதம் தான் ஓடும். ஒரு வருஷத்துக்குன்னு பார்த்தாலே ரஃபாகவே 6 மாதம் தான் ஓடும். அந்த 6 மாதத்தில் 3 மாதம் தான் பீக் சீசன் இருக்கும். 3 மாதம் சுமாராக இருக்கும். அடுத்த 6 மாதம் செட் பண்ணி எடுத்தீங்கன்னா 3 மாதம் ஒன்றுமே இருக்காது. இந்த தொழில்னு இல்லை, நீங்கள் எந்த தொழில் எடுத்தாலுமே 12 மாதமும் ஓடிக்கிட்டே இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. அதை நம்ம எப்படி பிளான் பண்ணி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோம், அதில் தான் யார் சஸ்டெயின் ஆகிறாங்க, யார் பாதியிலே வெளியில் போயிடுறாங்கன்றது இருக்குது.
0: டாய் மேனுஃபேக்சரிங், பொம்மை தயாரிப்பில் வந்து பீக் சீசன்னா எதை சொல்லுவீங்க?
1: பீக் சீசன்னா இப்போ நம்மளோட ஷோரூம் பீஸ் கிடையாது, நம்மளோட ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், அந்த கோயில் பக்கம் இருக்கிறவங்க, அந்த ரோட் சைடில் அதை வாங்கி விற்கிறவங்க, அந்த மாதிரி இது. ஸோ அதை மெயினாக நம்ம இது பண்ணி பார்க்கும்போது கோயில் திருவிழாக்கள்லாம் நடக்குதுல்ல அந்த மாதிரி இது, ஐயப்பன் சீசனு அதுதான் நம்மளுக்கு சீசன். இப்போ ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆகிட்டா 2 மாதம் எங்களுக்கு எதுவுமே இருக்காது. டோட்டலாக இப்போ நீங்கள் ஒரு 1 லேக்கு மந்தோட டேர்ன் ஓவர்னா ஒரு 10,000 ரூபாய் கூட ஓடாது இந்த ஆஃப் சீசனில். அந்த அளவுக்கு ரொம்ப இதாக தான் இருக்கும். அதை வந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு என்ன போடலாம், பிஸ்னஸ்க்கு வேறு என்ன போடலாம், ஐடியாஸ் என்ன பண்ணலாம், சீசன் வருதுன்னா அதுக்கான ஸ்டோரேஜ் மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி என்ன வச்சுக்கலாம்னு சொல்லி நம்ம இது பண்ணதுலேருந்து அதை இன்புட் மாதிரி போட்டு அந்த 2 மந்த்ஸை குவாலிட்டியாக யூட்டி

0: ஃபேஸ் பண்ணிக்கணும்.
1: அதாவது நீங்க சொல்றது எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கு, இந்த மீனவர்கள் எல்லாம் கடலுக்கு வந்து எப்பவும் போயிட்டே இருப்பாங்க. குறிப்பிட்டு பார்த்தா வந்து ஏப்ரல் மே மாதத்துல வந்து மீனவர்கள் கடலுக்கு போக மாட்டாங்க. அது வந்து இந்த மீன் குஞ்சுகள் வந்து இனப்பெருக்கத்துக்காக வந்து 2 மாசம் போக மாட்டாங்க. அந்த காலகட்டங்களில் மீனவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அத்தனுடைய வலையை வந்து சரிப்படுத்துறதுக்கு அந்த போட்டெல்லாம் வந்து ரிப்பேர் பண்ற யூஸ் பண்ற மாதிரி நீங்களும் அந்த காலத்தை வந்து உங்களுடைய தொழிலுக்கான இன்புட்டா யூஸ் பண்ணிக்கிறீங்க இப்ப.
0: ஆமா ஆமா சார்.
1: மேடம் அடுத்ததாக வந்து மார்க்கெட்டிங், நார்த் இந்தியாவில் இருந்து ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் இங்கே கொண்டு வரீங்க, இங்கே மதுரையிலே மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, எப்படி வந்து சந்தைக்குள்ளே எப்படி கொண்டு போகிறீங்க, அதில் உள்ள சவால்கள் என்னென்ன இருக்குது?
0: என்னோடது மெயினாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து பண்ணுறோம். என்னோட மேஜர் ரோல்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங். அவங்களுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கோ அதை சொன்னால் அதை ஃபுல்லாக நான் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துருவேன். 1000 பீஸ் ஆர்டர்னா என்னால் அந்த 1000 பீஸை வந்து அந்த 15 பேரை வச்சு மெயின்டைன் பண்ணி என்னால் அதை அவுட்புட் கொடுத்துட முடியும். ஆர்டர் எடுக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே என் ஹஸ்பண்ட் தான். ஸோ அது டோட்டலி அவங்களோட ஏரியா தான். இதில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, முன்னாடி மாதிரி நம்ம கடைக்கு கடைக்காக போய் இதை நான் வச்சுருக்கேன், இந்த பொருள் என்கிட்ட இருக்குது, இதை சாம்பிள் பாருங்க அப்படின்னு சொல்கிறத விட இப்போ எல்லாமே மீடியான்னு வந்துருச்சு. வாட்ஸ்அப் இருக்கு, அது எதுனாலுமே இந்த ப்ராடக்ட் நீங்க வச்சிருக்கீங்களா, உங்கள்கிட்ட இருக்கு, இது என்ன குவாலிட்டியில பிரைஸ்ல கொடுக்குறீங்க, அந்த மாதிரி தான் கேக்குறாங்க. சோ அந்த இதுல பாக்கும்போது நமக்கு ஈஸியா தான் ஆயிடுச்சு. அவங்க எதிர்பார்க்கறத நம்ம வச்சிருந்தா போதும், சேல் பண்ணிடலாம்.

இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் இதுவரை பொம்மைகள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் எம் அபிநயா அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் முதல் பகுதியினை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை அடுத்த வாரம் அச்சாணி நிகழ்ச்சியில் கேட்கலாம். நிறைவு பெற்றது இன்றைய அச்சாணி.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவனா, அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கான் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மார் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி, இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரனை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்க செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நாம் கேட்கவிருப்பது இன்றைய பாரதம். இன்றைய நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்கள், அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான பகல் நேர பராமரிப்பு மையங்கள் குறித்து தெரிந்து கொள்வோம். அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான பகல் நேர பராமரிப்பு மையமானது தேனி மாவட்டத்தில் செயல்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் அறிவுசார் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் பயன்பெறலாம். இதற்கான மருத்துவ சான்றிதழ் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை நகல், ஆதார் அட்டை, சமீபகால புகைப்படம் ஆகியவற்றுடன் தேனி மாவட்டத்தில் செயல்படுகின்ற மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம். இனி தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான பகல் நேர பராமரிப்பு மையங்கள் குறித்து தெரிந்து கொள்வோம். தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தசைகளில் அதிகரிக்கும் பலவீனத்தை தடுக்கவும், தசை இயக்கம் பலவீனமுற்று செயலற்ற தன்மையடைவதை கட்டுப்படுத்தும் வகையில் மருத்துவ ஆலோசனை வழங்குதல், பரிசோதனைகள், தொடர் மருத்துவ சிகிச்சை, இயன்முறை சிகிச்சை ஆகியவற்றை தசை பயிற்சியாளர்களை கொண்டு பயிற்சி அளிக்கும் பொருட்டு சென்னை, திருச்சிராப்பள்ளி, வேலூர், மதுரை, திருவண்ணாமலை, சேலம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், விழுப்புரம், தருமபுரி, தஞ்சாவூர், திண்டுக்கல் மற்றும் விருதுநகர் என்று 14 மாவட்டங்களில் தசை சிதைவு நோய்சார் மாற்றுத்திறனாளிகளுக்கான பகல் நேர பராமரிப்பு மையங்கள் அரசின் நிதியுதவியுடன் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலமாக செயல்பட்டு வருகின்றன. இத்திட்டத்தில் பயனடைவதற்காக தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் என்றும், சிறப்பு மருத்துவரால் வழங்கப்பட்ட மருத்துவ சான்றிதழ், ஆதார் அட்டை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டையோடு இணைத்து மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். தொழுநோயால் பாதிக்கப்பட்டு குணமடைந்த மாற்றுத்திறனாளிகளின் மறுவாழ்விற்காக மறுவாழ்வு இல்லங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது. சமூக புறக்கணிப்பை எதிர்கொள்ளவும், குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட நிலையில் உள்ள தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தாங்களாக முன்வந்து அனுமதி கோரும் பட்சத்தில் அவர்கள் இங்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். மாநிலம் முழுவதும் 10 மாவட்டங்களில் அரசு மறுவாழ்வு இல்லங்கள் செயல்பட்டு வருகின்றன. உள்ளுறையாளர்களுக்கு இலவச உறைவிடம், ஆண்டிற்கு 2 முறை ஆடைகள், மருத்துவ வசதிகள், தேவைப்படுவோருக்கு செயற்கை அவயங்கள், போர்வைகள், கண்ணாடிகள், காலணிகள் ஆகியவை வழங்கப்படுகின்றன. எனவே தொழுநோயால் பாதிக்கப்பட்டு குணமடைந்த மாற்றுத்திறனாளிகள் இத்திட்டத்தில் இணைந்து பயன்பெறலாம். இதற்காக தொழுநோயால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்கள் என்பதற்கான மருத்துவ சான்றிதழ் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை, ஆதார் அட்டையின் நகல், சமீபத்திய புகைப்படம் ஆகியவற்றை வைத்து மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகி விண்ணப்பங்களை சமர்ப்பித்து உதவிகளை பெறலாம். அடுத்ததாக மனநலம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான மறுவாழ்வு இல்லங்களும் செயல்பட்டு வருகின்றன. மனநலம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளின் மறுவாழ்விற்காக தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலமாக மாநிலம் முழுவதுமாக 51 மறுவாழ்வு இல்லங்கள் செயல்பட்டு வருகின்றன. எனவே மனநலம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மனநல மருத்துவரிடமிருந்து பெறப்பட்ட சான்றிதழ் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை ஆகியவற்றுடன் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் விண்ணப்பங்களை சமர்ப்பித்து பயன்பெறலாம். ஆதரவின்றி தெருக்களிலும் பிற பொது இடங்களிலும் இருக்கக்கூடிய மனநலம் பாதிக்கப்பட்டோரை மீட்டு அதற்கான இல்லங்களில் சேர்க்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றனர். மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் சென்று விண்ணப்பங்களை சமர்ப்பித்து பயன்பெறலாம். இதேபோல் இடைநிலை பராமரிப்பு இல்லங்களும் செயல்பட்டு வருகின்றன. மனநலம் பாதிக்கப்பட்டு குணமடைந்த மாற்றுத்திறனாளிகளை சமுதாயத்துடன் ஒருங்கிணைக்கும் நோக்கமாக கொண்டு இடைநிலை பராமரிப்பு மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. மதுரை, ராமநாதபுரம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் 700 பயனாளிகள் தங்கி பயன்பெறும் வகையில் இம்மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. இம்மையங்களில் மனநலம் பாதிக்கப்பட்டு குணமடைந்து குடும்பத்தினரால் கைவிடப்பட்டவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைகளும் தொழிற்பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருகிறது. எனவே மருத்துவமனை மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான இல்லங்களில் உள்ள தேர்ச்சி பெற்ற குணமடைந்த மாற்றுத்திறனாளிகள் இத்திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம். இதற்காக மனநல மருத்துவ

14 வயதிற்கு மேற்பட்ட அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளின் மறுவாழ்விற்காக தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலமாக மாநிலம் முழுவதும் 70 மறுவாழ்வு இல்லங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த இல்லங்களில் உள்ளுறையாளர்களுக்கு தங்குமிடம், உணவு, மருத்துவ வசதிகள் வழங்குவதோடு மட்டுமல்லாமல் தோட்டக்கலை, மெழுகுவர்த்தி தயாரித்தல் மற்றும் தொழிற்பயிற்சியும் வழங்கப்பட்டு வருகின்றன. இத்திட்டத்தில் பயன்பெற மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்திற்கு சென்று அறிவுசார் மாற்றுத்திறனாளி என்பதற்கான மருத்துவ சான்றிதழ், ஆதார் அட்டை நகல், சமீபகால புகைப்படம் ஆகியவற்றை வைத்து விண்ணப்பித்து பயன்பெறலாம். முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இல்லங்களும் செயல்பட்டு வருகின்றன. முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக கோவை மற்றும் திருவண்ணாமலை ஆகிய 3 மாவட்டங்களில் ஒவ்வொரு இல்லங்களிலும் 25 நபர்கள் பயன்பெறும் வகையில் அவரவர்களுக்கு தேவையான உதவி உபகரணங்களுடன் தசை பயிற்சியுடன் அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் பொருட்டு 2022 ஆண்டு முதல் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. இத்திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை, மருத்துவ சான்றிதழ், சமீபத்திய புகைப்படம், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை வைத்து விண்ணப்பித்து பயன்பெறலாம். மேலும் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டு கை மற்றும் கால் இயக்க குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளி என்று மருத்துவ சான்றிதழும் பெற்றிருக்க வேண்டும். மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் விண்ணப்பங்களை சமர்ப்பித்து பயன்பெறலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு கல்வியை பொறுத்தவரையில் சிறப்பு பள்ளிகளில் பார்வை மாற்றுத்திறன், செவி மாற்றுத்திறன், அறிவுசார் மாற்றுத்திறன் மற்றும் இயக்க மாற்றுத்திறன் உடையோருக்கு விடுதி வசதியுடன் கூடிய சிறப்பு கல்வி அளிக்கப்படுகிறது. அரசு சிறப்பு பள்ளிகளில் ஆண்டிற்கு ஒரு முறை 4 இணை சீருடைகள் மற்றும் பாடப்புத்தகங்கள் கட்டணமின்றி இத்திட்டத்தின் மூலமாக வழங்கப்படுகின்றன. 5 வயதிற்கு மேற்பட்ட மாற்றுத்திறனுடைய குழந்தைகள் இத்திட்டத்தில் பயனடையலாம். இதற்காக தேவைப்படும் சான்றிதழ்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை மற்றும் பிறப்பு சான்றிதழ் நகல் ஆகியவை இணைக்கப்பட வேண்டும். மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் மற்றும் சம்பந்தப்பட்ட அரசு சிறப்பு பள்ளியின் முதல்வர்கள் அல்லது தலைமை ஆசிரியர்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களில் விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கலாம். கல்வி உதவித்தொகையை பொறுத்தவரையில் 1 வகுப்பு முதல் முதுகலை படிப்பு வரை வழங்கப்படுகிறது. 1 வகுப்பு முதல் 5 வகுப்பு வரை ஆண்டிற்கு ரூபாய் 2000, 6 வகுப்பு முதல் 8 வகுப்பு வரை ஆண்டிற்கு 6000 ரூபாயாகவும், 9 வகுப்பு முதல் 12 வகுப்பு வரை ஆண்டிற்கு ரூபாய் 8000, பட்டப்படிப்பிற்கு ஆண்டிற்கு 12000 ரூபாயும் வழங்கப்படுகிறது. முதுகலை பட்டப்படிப்பு மற்றும் தொழிற்கல்விக்கு 14000 ரூபாயும் வழங்கப்படுகிறது. அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியர்கள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் மற்றும் இ சேவை மையங்களில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இதற்காக தேவைப்படும் சான்றிதழ்கள் பள்ளி கல்லூரி முதல்வர் கையொப்பத்துடன் விண்ணப்பம், தேசிய அடையாள அட்டை நகல் மற்றும் மருத்துவ சான்றிதழ், ஆதார் அட்டை நகல், மாணவர் மற்றும் பெற்றோர் பெயரில் உள்ள இணை சேமிப்பு கணக்கு, வங்கி புத்தக நகல், முந்தைய கல்வி ஆண்டில் பெற்ற மதிப்பெண் பட்டியல் ஆகியவை இணைக்கப்பட வேண்டும். அரசு வழங்கும் திட்டங்களை முழுமையாக பயன்படுத்தி கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில் மற்றும் சமூக வாழ்க்கையில் முன்னேறுவது மிக அவசியமானது. மாற்றுத்திறன் என்பது ஒரு வேறுபட்ட திறன் என்பதை உணர்ந்து அனைவரும் சமத்துவம் மற்றும் மனித நேயத்துடன் அவர்களை அணுக வேண்டும். இன்றைய பாரதம் நிகழ்ச்சியில் இதுவரை மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்கள் தகவல்கள் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய பாரதம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் மற்றும் பண்பலை நிகழ்ச்சிகள் சார்ந்த விமர்சனங்களை எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி, சின்ன சுக்கிகுளம், மதுரை 2. இனிய இரவு வணக்கங்களோடு இன்றைய நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் முத்துக்கருப்பன். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சிகள் விமர்சனம் மற்றும் விருப்ப பாடல்களை ஒவ்வொன்றாக கேட்கலாம். அந்த வரிசையில் முதலாவதாக ஒருத்தருடைய விமர்சன கடிதம் வசிக்க இருக்கும். மதுரை கோப்புதூர்லேருந்து SM சுல்தான் அவங்க தான் எழுதி அனுப்பியிருக்காங்க. கடந்த 23/7/2026 நாள் இரவு 10 மணிக்கு வந்த பட்டுச்சிறகு பண்பலை அறிவிப்பாளர் சங்கீதா அவர்களின் தொகுப்பில் வெளிவந்தது. அந்த பட்டுச்சிறகு பகுதியில் வந்த அனைத்து பாடல்களும் அருமையாக இருந்தது. அன்று வந்த பாடல்கள் இசைஞானியும் பொற்கால பாடல்களாக அமைந்தது. பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதி அனுப்பியிருக்காங்க. தொடர்ந்து ஒருத்தருடைய விருப்ப பாடல் கேட்டெல்லாம் யார் இங்கிருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, வண்டியூர் கவிபாரதியார் தெருவிலிருந்து சக்தி ஜனார்த்தனன் அவங்களுடைய விருப்ப பாடல் என்னென்னா, காதலர் தினத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட விருப்ப பாடலை நீங்களும் காட்டளைகளை கேட்டு மகிழுங்கள்.

கடந்த ஜூலை மாதம் 20ஆம் தேதி காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில் வந்து குட்டி குட்டி தகவல்கள் தந்து நேயர்களை காத்திருக்க விடாமல் உடனுக்குடன் அதிரடி பாடல்களை தந்து காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியை அசத்திய கிளாராவுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதினு போயிருக்காங்க. தொடர்ந்து ஒருத்தருடைய விருப்ப பாடல் கேட்க இருக்கோம். யார் எங்கிருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, ராமேஸ்வரத்திலிருந்து தாரிக் அப்துல்லா அஜீஸ் அவங்க தான் எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் என்னென்னா, டும்டும் திரைப்படத்திலிருந்து. அவங்க கேட்ட விருப்ப பாடலை நீங்களும் காட்டாளிகளை கேட்டு மகிழுங்க.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள்ல கேட்டு இருக்கீங்க காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒருத்தருடைய அமிர்சன் கடிதம் படிக்க இருக்கும். யார் எங்கேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்திலிருந்து ஏ மாடசாமி அவங்க தான் எழுதி அனுப்பியிருக்காங்க.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுருக்கீங்க காற்றில் விரியும் கெடுதமலர்கள். காற்றில் விரியும் கெடுதமலர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒருத்தருடைய விமர்சன கடிதம் தான் வாசிக்க இருக்கோம். என் அபிமான மதுரை வானவில் பண்பலை 103.3 வணக்கத்துடன் மதுரை சந்தைப்பேட்டையிலிருந்து ஓகே சிவா எழுதுவது. கடந்த 14 அன்று வெளிவந்த வசந்த கானங்கள் நிகழ்ச்சி மிகவும் அருமையாக இருந்தது. நிகழ்ச்சியை வழங்கிய சகோதரிக்கும் மதுரை பண்பலைக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதி அனுப்பியிருக்காங்க. தொடர்ந்து ஒருத்தருடைய விருப்ப பாடல் கேட்டுடலாம். மஞ்சள் நீர்க்காயிலிருந்து எம் சிங்கார வேலன் அவங்க தான் பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட விருப்ப பாடல் சாமி திரைப்படத்திலிருந்து. விருப்ப பாடலை நீங்களும் கேட்டு மகிழுங்க.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்ருக்கீங்க காட்டல் விரியும் கடிதமர்கள். காட்டல் விரியும் கடிதமர்கள் நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் விருப்ப பாடல்களாய். காட்டல் விரியும் கடிதமர்கள் நிகழ்ச்சியில் ஒருத்தர் விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. சோ சண்முக சுந்தரம் மணிநகரம் மதுரையிலேருந்து கேட்டிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் என்னென்னா ஜூலி கணபதியிலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நீங்களும் காட்டளைகளை கேட்டு மகிழுங்க.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டிருக்கீங்க. காற்றில் விரியும் கடிதமலர்கள், காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து ஒருத்தருடைய விருப்பப்பாடல் கேட்க இருக்கும். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில் குமரன் அவங்களுடைய விருப்ப பாடல் என்னென்னா, ஜானி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட விருப்ப பாடலை நீங்களும் காற்றலைகளை கேட்டு மகிழுங்க.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டிருக்கேன் காற்றல் வெறியும் கெடுதமலர்கள். அடுத்ததாக ஒருத்தர் விருப்பப்படல் கேட்டிருக்காங்க. சென்னை குன்றத்தூர்லேருந்து சௌத்ரி பிரகாஷ் அவங்க தான் விருப்பப்படல் கேட்டிருக்காங்க. அவங்களுடைய விருப்பப்பாடல் என்னென்னா மன்னன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட விருப்பப்பாடலை நீங்களும் காற்றாலைகளை கேட்டு மகிழுங்க.

இருக்குது எல்லா வேலையில் ஏற்றம் வரலையே எங்க நிலையில் மாசந்தான் வரும் எங்க சம்பளம் பத்தல சாமி.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுட்ருக்கீங்க காற்றல் விரியும் கடித மலர்கள். மதுரை கைத்தறி நகரிலிருந்து ஸ்ரீதேவி குமரன், சூர்யா, நாராயணன், வாசுகி, பார்கவி, வாணி மற்றும் கோபால் இவங்க தான் விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலிருந்து. அவங்க கேட்ட விருப்ப பாடலை நீங்களும் காற்றலைகளில் கேட்டு மகிழுங்க.

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்கள் ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா, என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்க போறேன் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 1 லட்சம் ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1 லட்சம் ரூபாய் இப்பயா கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா இல்ல நானே நேர்ல வரணுமா சொல்லுதாயி?
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிரலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் கேக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுகத்தா?
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்புடு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
1: பாட்டி? பாட்டி
0: ஆத்தடியாத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
2: பாட்டி
1: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க. மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க. மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: நேரம் 9:50.
2: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்ருக்கீங்க. காற்றல் விரியும் கடித மலர்கள், காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் மற்றும் பண்பலை நிகழ்ச்சிகள் சார்ந்த விமர்சனங்களை எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர் காற்றில் விரியும் கடித மலர்கள், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி சின்னச்சுக்கிகுளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்களது விருப்ப பாடல் மற்றும் விமர்சனங்களை எழுதி அனுப்பலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் நிறைவு பெறுகிறது காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் மற்றும் பண்பலை நிகழ்ச்சிகள் சார்ந்த விமர்சனங்களை எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி, சின்ன சுக்கிகுளம், மதுரை 2 என்கின்ற முகவரிக்கு உங்களுடைய விமர்சனங்கள் மற்றும் விருப்ப பாடலை நீங்கள் எழுதி அனுப்பலாம். நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் முத்துக்கருப்பன்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். ஆகாஷ்

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டுச் சிறகு கவிதையும் கானமுமாய் இசைக்கு காத்திருக்கிறது இன்றைய பட்டுச் சிறகு. இரவு நேரத்தை இனிமையாக்க காற்றலைகளில் நான் ரோசி.

வணக்கம் நேர்களே. வாழ்க்கை சில நேரம் கவிதை போல இனிக்கும், சில நேரம் கவிதையில் வரும் கண்ணீரை போல வலிக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளும் புதிதாய் எழுதப்படும் ஒரு அழகான கவிதை தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையின் அழகையும் உணர்வுகளையும் கவிதைகளோடும் இனிய பாடல்களோடும் கேட்டு ரசிக்கலாம் இன்றைய பட்டுச்சிறுகில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பட்டுச்சிறகு விழுந்த இடமெல்லாம் தோல்வியின் தடம் அல்ல, எழுந்த இடமெல்லாம் வெற்றியின் தொடக்கம். வாழ்க்கை சொல்லும் ஒரே பாடம், நடந்து கொண்டே இரு, பாதை தானாக பிறக்கும்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டுச்சிறகு. உலகம் என்னை மறந்தாலும் பரவாயில்லை, என் பெயரை சொல்லி ஒரு குரல் அழைத்தால் போதும், அந்த குரல் அம்மா.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9 பட்டு சிறகு. பேசாமல் இருந்தாலும் புரிந்து கொள்வது நட்பு, தூரத்தில் இருந்தாலும் துணையாக இருப்பதும் நட்பு, உலகமே விலகினாலும் நான் இருக்கிறேன் என்று சொல்லும் ஒரு மனம், அதுதான் நட்பு.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9, பட்டுச்சிறகு. வானம் அழுததில்லை, பூமியை நனைக்கிறது. மேகம் சுமந்ததில்லை, உயிர்களை வளர்க்கிறது. சில கண்ணீரும் அப்படித்தான், விழுந்த பிறகுதான் நமக்குள் ஒரு புதிய வசந்தம் பிறக்கிறது.

இணைக்கும் திசையெல்லாம் இன்னிசை சாரலா இசைக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டு சிறகு. உன்னை பார்க்கும் ஒவ்வொரு நொடியும் புதிதாய் பிறக்கிறது மனசு. நீ பேசாத வார்த்தைகளையும் கேட்கிறது என் இதயம். காதல் என்றால் அருகில் இருப்பதல்ல, தூரத்தில் ஒருவரை உணர்வதும் தான்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டுச்சிறகு. இரவு எவ்வளவு நீண்டாலும் விடியல் வராமல் போகாது. பாதை எவ்வளவு கடினமானாலும் பயணம் முடியாமல் போகாது. இன்று முடியவில்லை என்றால் நாளை முயற்சி செய். நம்பிக்கை இருக்கும் வரை எதுவும் முடியாததல்ல.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டுச்சிறகு. அன்பை வார்த்தைகளில் சொல்லாமல் வாழ்க்கை முழுவதும் செயல்களில் காட்டியவர், நம் ஆசைகளுக்காக தன் ஆசைகளை ஒதுக்கி வைத்தவர். அப்பா, அப்பா என்றால் வீட்டின் நிழல் மட்டுமல்ல, நம் வாழ்க்கையின் நம்பிக்கையும் அவர்தானே.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டுச்சிறகு. சில மனிதர்கள் நம் வாழ்க்கையில் சில நாட்கள் தான் இருப்பார்கள், ஆனால் அவர்களுடன் வாழ்ந்த நினைவுகள் நம் வாழ்நாள் முழுவதும் நம்முடன் இருக்கும்.

நிறைவு பெற்றது இன்றைய பட்டுச்சிறகு. நேரம் 10:59. ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் காலை 4:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம் நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிலையத்தில் நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நாளை வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்கலாம். நாளை காலை 5 மணிக்கு பக்தி மாலையில் பக்தி பாடல்கள், 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 புதிய காலையில் சேவை செய்திகள், இயற்கை சார்ந்த பாடல்கள், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பி விஷ்ணு பிரசாந்த் அவர்கள், 6:15 புதிய காலையில் இந்நாளின் சிறப்பு நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி, ஒரு சொல் கேளிரில் அறிவிப்புகள், இன்று ஒரு செய்தியில் மண் வளம் காக்க பசுந்தால் உரப்பயிர்கள் குறித்து விருதுநகர் விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் ஜானகி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.

காலை 6:45 தன்னம்பிக்கை சார்ந்த பாடல்கள், 6:55 பூந்தளிர், காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்டோ பொய்கைப்பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். நாளை ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியில்

பூங்குடி ஸ்ரீ சக்கரவாகீஸ்வரர் திருக்கோயில் சிறப்புகள் பற்றி வழங்குகிறார் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள். 7:30 பேட்மிண்டன் உலக கூட்டமைப்பின் 2026 உலக சாம்பியன்ஷிப் போட்டிகள் குறித்து தினசரி நிகழ்வுகள் இந்தி மற்றும் ஆங்கில மொழியில் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 7:40 பிரேக்ஃபாஸ்டோ பொய்கை பூக்கள் மீண்டும் தொடர்ந்து ஒழிக்க கேட்கலாம். 8:00 செய்தி சுருக்கம். 8:02 பாட்டு வேணுமா விருதுநகர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வலம் வர காத்திருக்கிறது. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. 9:00 செய்தி சுருக்கம். 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10:00 செய்தி சுருக்கம். 10:02 விருப்பகானம் என் விருப்பகானமாக வலம் வர காத்திருக்கிறது. 10:30 ஒருபட பாடல்கள் மனங்கொத்தி பறவை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்கலாம். 11:00 செய்தி சுருக்கம். 11:02 கண்ணாடி மாளிகை. நாளைய கண்ணாடி மாளிகையில் கொசு ஒழிப்பு நோய் தடுப்பு உலக கொசு தினத்தை முன்னிட்டு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ICMR முன்னாள் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் டி மாரியப்பன் அவர்களுடன் நேர்முகம். நெறிப்படுத்துகிறார் விக்னேஷ் அர்ஜுனன். பிற்பகல் 12:00 செய்தி சுருக்கம். 12:02 சிநேகிதியே. 1:00 வசந்த காணங்கள். 2:00 துள்ளல் தாளங்கள். 2:55 வானிலை அறிக்கை. 3:00 செய்தி சுருக்கம். 3:02 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 3:32 மெல்ல வரும் பாட்டு. நாளை மாலை 4:00 ஆட்டக்களம். 5:00 செய்தி சுருக்கம். 5:02 மாலை தென்றல். 6:00 செய்தி சுருக்கம். 6:02 சேவை செய்திகள். மாலை 6:05 விளக்கேற்றும் வேளை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்திப்பூக்கள்.

இரவு 7 மணிக்கு பாட்டு இதுகிட்டு, 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 உழவர் உலகம். நாளைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் தானிய சேமிப்பு குறித்து மதுரை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் வேளாண் பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் உஷாராணி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல்கள், வேளாண் பழமொழி சிந்தனைகள், நிறைவாக விடைபெறுபோன் போன்ற பகுதிகள் இடம்பெறுகின்றன. 9 மணிக்கு காற்றில் விரியும் கடித மலர்கள். 10:10 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நமது ஒளிபரப்பு நிறைவு பெறும். 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz. அதைத் தொடர்ந்து 11:05 தேனும் பாலும். 12:00 முதல் காலை 4:45 வரை சென்னை எஃப்எம் விவித் பாரதி தமிழ் 102.3 MHz அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்கள். இவையாவும் நாளை நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 வலம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்டீர்கள்.

0: நிலையத்தில் நேரம் 11:06. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் நினைவை விட்டு நீங்காத பாடல்களின் தொகுப்பாக வளம் வர காத்திருக்கிறது இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது PR செந்தில் முருகன். நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக தர்மம் தலை காக்கும் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு KV மகாதேவன் இசையில் TM சௌந்தரராஜன் குரலில் இதோ பாடல் காற்றலைகளில்.
1: ஹலோ ஹலோ.

தேனம் பாலம் நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடலாக இதயத்தில் நீ திரைப்படத்திற்காக வாலியின் வரிகளுக்கு விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில், பி சுசிலா மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி குரலில் இதோ பாடல்.

நினைவு விட்டு நீங்காத பாடல்களின் தொகுப்பாக கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் அடுத்த பாடலாக தாயில்லா பிள்ளை திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு கே வி மகாதேவன் இசையில் சூலமங்கலம் ராஜலட்சுமி குரலில் இதோ பாடல்.

0: நாம் கேட்டு இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில். தேனும் பாலும் நிகழ்ச்சி. தேனும் பாலும் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக உயர்ந்த மனிதன் திரைப்படத்திற்காக வாலியின் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையில், TM சவுந்தரராஜன் குரலில் இதோ பாடல் காற்றலைகளில்.
1: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. நண்பனே, நண்பனே, நண்பனே, அந்த நாள்

இல்லையே அது ஏ

0: படிப்பு, ஆட்டம் பாட்டம், இதை தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம். நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போ

0: தேனும் பாலம் நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடலாக வாழ்க்கை படகு திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பிபி ஸ்ரீனிவாஸ் குரலில் இதோ பாடல்.
1: சிரிக்கிறியே? சிரிடா கண், சிரி. ஆண்டவன் புண்ணியத்தில் நீயாவது எப்போது இந்த புன்னகையோடவே இருடா என் கண்ணு.

நினைவு விட்டு நீங்காத பாடல்களின் தொகுப்பாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மகாகட்ச அலைவரிசையில் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் அடுத்த பாடலாக இது சத்தியம் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா ஆகியோர் குரல்களில் இதோ பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா தலைவரிசையில் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் அடுத்த பாடலாக ஆனந்த ஜோதி திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் இதோ பாடல்.

நினைவை விட்டு நீங்காத பாடல்களாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தேனும் பாலும். நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் அடுத்த பாடல் கற்பகம் திரைப்படத்திற்காக வாலியின் வரிகளுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி. சுசிலா குரலில் இதோ பாடல்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மகாகட் அலைவரிசையில் தேனும் பாலும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் இருவர் உள்ளம் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுஷிலா ஆகியோர் குரல்களில் இதோ பாடல் வானலைகளில்.

விட்டு நீங்காத பாடல்களின் தொகுப்பாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மகா தலைவரிசையில் தேனும் பாலும். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் குங்குமம் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு கே வி மகாதேவன் இசையில், பி சுசிலா மற்றும் டி எம் சவுந்தரராஜன் குரலில் இதோ பாடல்.

எட்டு திக்கும் இசைச்சாரலாய் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் காஞ்சி தலைவன் திரைப்படத்திற்காக ஆலங்குடி சோமு வரிகளுக்கு கே வி மகாதேவன் இசையில் TM சவுந்தரராஜன் P சுசிலா ஆகியோர் குரல்களில் இதோ பாடல் காற்றலைகளில்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மகாகர் தலைவரிசையில். தேனும் பாலும் நிகழ்ச்சி, தேனும் பாலும் நிகழ்ச்சி தரும் இன்றைய நிறைவான பாடலாக உயிரா மானமா திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையில், TM சவுந்தரராஜன், பி சுசிலா ஆகியோர் குரல்களில் இதோ பாடல் இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக

நேயர்கள் தங்களுடைய விருப்ப பாடல்களையும் வாழ்த்துக்களையும் நிலைய இயக்குனர் காற்றில் விரியும் கடிதமலர்கள் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 வானொலி நிலையம் சின்ன சொக்கிகுளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு தங்களுடைய விருப்ப பாடல்களையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் எழுதி அனுப்பலாம். மேலும் நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை முகநூல் பக்கத்தில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதிலை சொல்லி தினசரி தங்களது பெயர்கள் இடம்பெற முகநூல் பக்கத்தில் உள்ள பக்கத்தை தொடர்ந்து இணைந்திருங்கள். பக்கத்துடன் கேட்டு ரசித்த தேனும் பாலும் நிறைவு பெறுகிறது. விடைபெறுகிறேன் PR செந்தில் முருகன். தொடர்ந்து இரவு 12 மணி முதல் அதிகாலை மணி 4:45 வரை சென்னை FM விபத் பாரதி தமிழ் 102.3 MHz அலைவரிசையில் கேட்டு இணைந்திருங்கள். மீண்டும் காலை 4:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி நேயர்களே.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: தாய்க்கு நன்றி சொல்வேடா. மாடியில காலெடுத்து மடியில விழுந்தேன், மாளிகைக்கு நன்றி சொல்வேடா. இல்லை ஜாடியில தேரெடுத்து தந்தாலே அந்த தங்கத்துக்கு நன்றி சொல்வேடா.
1: அம்மம்மா போதுமே சரசம், இதை அக்கம் பக்கம் பார்த்தாலே விரசம்.
0: கொஞ்சமா ஏங்குது இதயம், அட கொஞ்சம்

நீ நடக்கையிலே ஏக்கம் பிறந்ததம்மா, இன்று நீ சிரிக்கையிலே இன்பம் பிறக்கும் அம்மா. நாளை இந்த வேளையிலே ஒரு நாள் கூத்துக்கு நீ செய்யப்பட்ட மேடையிலே, மறுநாள் பார்க்கையில்

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4:10. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது பொங்கும் மங்களம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில்

பேரிகை வி வெங்கடராஜு அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்கலாம். கேடி ராமாஞ்சி அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது பவனுத்த என்று தொடங்கும் தியாகராஜர் இயற்றியது மோகனம் ராகம் ஆதி தாளம்.

நேரம் 4:23. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது. தேவதேவ கலையாமிதே என்று தொடங்கும் சுவாதி திருநாள் மாயமாளவ கவுளை ராகம் ரூபகதாளம்.

நேரம் 4:31. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது மங்கம்புதி அனுமந்தா என்று தொடங்கும் அன்னமாச்சாரியா இயற்றி

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 சர்வண மாதம் 29 நாள், பராபவ வருடம் ஆவணி மாதம் 3 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20 தேதி வியாழக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும்

ஆசை, கோபம், அறியாமை இந்த மூன்றும் பெயரளவில் கூட நம்மை சேராமல் அழித்து விட்டால் பிறவி துன்பம் இல்லாமல் போகும். குறள் எண் 360, அதிகாரம் மெய்யுணர்தல்.

0: ஆசை, கோபம், அறியாமை இந்த மூன்றும் பெயரளவில் கூட நம்மை சேராமல் அழித்து விட்டால் பிறவி துன்பம் இல்லாமல் போகும். குறள் எண் 360, அதிகாரம் மெய்யுணர்தல்.
1: நாளொரு குரல் கேட்டோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசைகளில் இன்று தொடர்ந்து ஒலிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்கலாம். காலை 5 மணிக்கு பக்தி மாலையில் பக்தி பாடல்கள், காலை 5:30 இசையமுதம், காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 புதிய காலையில் சேவை செய்திகள், இயற்கை சார்ந்த பாடல்கள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் பி. விஷ்ணு பிரசாந்த் அவர்கள், 6:15 புதிய காலையில் இந்நாளின் சிறப்பு, அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள், வழங்குகிறார் எஸ். காளிதாஸ் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி, முதலாவதாக அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் மண்வளம் காக்க பசுந்தால் உரப்பயிர்கள் குறித்து விருதுநகர் விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் ஜானகி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:40

45க்கு தன்னம்பிக்கை சார்ந்த பாடல்கள், 6:55க்கு பூந்தளிர், காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:25க்கு ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இன்றைய ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியில் பூங்குடி ஸ்ரீ சக்கரவாகீஸ்வரர் திருக்கோயில் சிறப்புகள் பற்றி வழங்குகிறார் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள். 7:30க்கு பேட்மிண்டன் உலக கூட்டமைப்பின் 2026 உலக சாம்பியன்ஷிப் போட்டிகள் குறித்து தினசரி நிகழ்வுகள் இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் கேட்கலாம் டெல்லி அஞ்சலாக. 7:40க்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடர்கிறது. 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02க்கு பாட்டு வேணுமா விருதுநகர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வளம் பெற காத்திருக்கிறது. 8:50க்கு சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55க்கு திரை இசை, 9 மணிக்கு செய்தி சுருக்கம், 9:02க்கு டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02க்கு விருப்பகானம் என் விருப்பகானமாக வளம் வர காத்திருக்கிறது. 10:30க்கு ஒருபட பாடல்கள் மனங்கொத்தி பறவை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்கலாம். 11 மணிக்கு செய்தி சுருக்கம்,

காலை 11:02 கண்ணாடி மாளிகை. கொசு ஒழிப்பு நோய் தடுப்பு உலக கொசு தினத்தை முன்னிட்டு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ICMR முன்னாள் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் டி மாரியப்பன் அவர்களுடன் நேர்முகம். நெறிப்படுத்துகிறார் விக்னேஷ் அர்ஜுனன். 12 மணிக்கு செய்தி சுருக்கம், 12:02 சிநேகிதியே, 1 மணிக்கு வசந்த கானங்கள், 2 மணிக்கு துள்ளல் தாளங்கள், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு செய்தி சுருக்கம், 3:02 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, அதனைத் தொடர்ந்து 3:32 மெல்ல வரும் பாட்டு, 4:00 ஆட்டக்களம், 5:00 செய்தி சுருக்கம், 5:02 மாலை தென்றல், 6:00 செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள். இரவு 7:00 பாட்டு இது ஹிட்டு, 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 உழவர் உலகம். முதலாவதாக தானிய சேமிப்பு குறித்து மதுரை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண் பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் உஷாராணி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல்கள், வேளாண் பழமொழி சிந்தனைகள், நிறைவாக விடைபெறும் முன் போன்ற பகுதிகள் இடம்பெறுகின்றன. 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நமது ஒளிபரப்பு இன்று நிறைவு பெறும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும், 12:00 முதல் 4:45 வரை சென்னை எஃப்எம் விவித் பாரதி தமிழ் 102.3 MHz அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்டு இணைந்திருங்கள். இவையாவும் நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசைகளில் இன்று வலம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்டீர்கள். இதுவரை கேட்டோம் இன்றைய நிகழ்ச்சியும் நேரமும். இனி தொடர்வது காலை 5:00 பக்தி மாலை. பக்தி மனம் கமலும் பக்தி பாடல்களின் தொகுப்பாக கேட்டு இணைய இருக்கிறோம்.

நாம் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி பக்தி மாலை. பக்தி மாலையில் பக்தி பாடல்களாக கேட்டு இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசைகளில். நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பக்தி பாடல் வாணி ஜெயராம் அவர்களது குரலில் இதோ பாடல்.

நாம் இணைந்திருக்கின்றோம் பக்தி மனம் கமலும் பக்தி பாடல்களாக பக்தி மாலையில். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் பக்தி மாலையில் தொடரும் பாடல் முகமது கலீல் அவர்களது குரலில்.

நாம் கேட்டு இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் பக்தி மனம் கமலும் பக்தி மாலை. பக்தி மாலையில் தொடரும் பக்தி பாடல் சிஸ்டர் சாரா நவரோஜி அவர்களது குரலில் இதோ பாடல்.

காலை வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்கவிருப்பது இசை அமுதம். இறைவனின் நாமம் ஒழிக்கும் இடமெல்லாம் அமைதியும் ஆனந்தமும் நிறைந்திருக்கும். காலை பொழுதின் அமைதியில் மனதிற்கு மருந்தாக காற்றலைகளில் ஒழிக்க வருகிறது இசை அமுதம்.

இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் படித்த சிலையில்